நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சகவருடம் 1948 வைசாக மாதம் 17 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 7 தேதி வியாழக்கிழமை, நேரம் 5:56. 100.3 மெகா ஹர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

எண்ணத்தாலே சிறந்த மன உறுதி கொண்டவர்களது தொழில் திறமையானது மன்னன் மனத்திலும் சென்று பதிவதானால் பலராலும் நன்கு மதிக்கப்படும்.

0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3
1: குரலோசை. வினைத்திட்பம் 67 அதிகாரம் 5வது குறட்பா.

குரலோசை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உடவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பார்மாவின் விவி எண்ணெய் ஆயில் வழங்கும் என் சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி ஹர்ஷன், 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருக பாலிடெக்னிக் காலேஜின் அட்ரஸக்க விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்திகள் இடம்பெறும், 8:00 தொழில் வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசிச்சியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் தொழில் வரும் பாட்டு, 8:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன் சன் பிரிஸ், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் தொழில் வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாட, குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி, 10:00 சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகையின் பசும் தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி ஹர்ஷன், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்வழி, 1:30 தகைசால் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்க, 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்க, இன்று மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம், 3:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி, 3:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி, 4:00 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் தேநீர் நேரம், 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் தேநீர் நேரம், மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசிச்சியா ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளி, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமை வாழ, நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள், 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை தூரிக்கு, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நெற்பயிரில் உர மேலாண்மை, காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம், 8:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம் கேட்டது. நிகழ்ச்சி குறிப்புகள், சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: government has debunked an image circulating on social media claiming that Union Home Minister Amit Shah has said that West Bengal will become a dry state from 30th of September. The fact check unit of the Press Information Bureau, PIB, informed that the image is fake and digitally edited. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி ஒலிக்கிறது இணைத்தானும் நல்லவை கேட்க.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.
3: குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே. இறைவன் இன்ப வடிவானவன். அவனுடைய உண்மையான சத்து சித்து நிலைகளை அறிந்து இறைவனுடன் பொருந்தியவர்கள் இன்பமயமாகவே மனம் பொருந்தி விடுவதால் துன்பமான உலகின் ஆசா பாசங்களை நீக்கியவர்களாகி விடுகிறார்கள். லோகாதாய செயல்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, துன்பம் வருவது இயல்பு. அந்த துன்பத்தையும் மூன்று வகையாக பகுக்கலாம். விதிவசத்தால் வரும் துன்பம், பொருளின்மையால் வரும் துன்பம், உடல் நலத்தால் வரும் துன்பம். எடுக்கன் வருங்கால் நகுக நாம் அனைவரும் அறிந்த குறட்பாதான். பல நேரங்களில் பிறருக்கு துன்பம் வந்தால் மகிழ்கிறோம், அதே துன்பம் நமக்கு வந்தால் புலம்புகிறோம். துன்பம் வரும் வேளையில் நம்மால் சிரிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது. துன்பம் உச்சத்தை அடைகிற போதுதான் அதை தாழ முடியாமல் ஒரு தீர்வையும் தேடுகிறோம். அப்படியானால் துன்பத்தின் முடிவில் இன்பம் காத்திருக்கிறது என்பதுதானே பொருள். நாம் இன்பம் என்றெண்ணி வீடு, வாசல், தோட்டம், துறவு என்று வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறோம். அதனால் துன்பம் ஏற்படுவதும் இயல்பே. ஜப்பானைச் சேர்ந்த ஜென் துறவியான பொகுயு மற்ற ஞானிகளை விட ரொம்பவே வித்தியாசமானவர். இவருக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு. பொகுயுவை சந்திக்க ஒருவர் வருகிறார். அவர் பொகுயுவிடம், நீங்கள் எந்த விதமான பயிற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றார் வந்தவர். பொகுயுவோ, பயிற்சி என்று எதுவும் இல்லை, பசிக்கும் போது உண்பேன், உறங்க தோன்றும் போது உறங்குவேன் என்கிறார். வந்தவர், நானும் இவற்றையெல்லாம் செய்கிறேன், நான் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரும் இதைத்தான் செய்கிறார்கள், இதில் என்ன பயிற்சி இருக்கிறது என்று கேட்கிறார். பொகியு, நீங்கள் செய்யும் செயல் என்ன என்பதை உணராமல் செயல்படுகிறீர்கள், மேலும் திட்டங்கள் போடுகிறீர்கள். என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே வேறொன்றை சிந்திக்கிறீர்கள், வேறொன்றை பார்க்கிறீர்கள், வேறொன்றை பற்றி பேசவும் செய்கிறீர்கள். அத்துடன் உங்களை அறியாமலேயே சாப்பிட்டு முடிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. உறங்கும் போதும் பல எண்ணங்கள் குறுக்கிடுகின்றன. உருண்டு புரண்டு தூங்குகிறீர்கள், கனவு காணுகிறீர்கள், விழிக்கிறீர்கள், மீண்டும் உறங்குகிறீர்கள். ஆனால் நான் எந்த செயலை செய்தாலும் நிகழ்காலத்தில் இருந்து செய்கிறேன் என்றாராம். அதன் பிறகாக பொகுயுவின் வாழ்வில் நடந்த மற்றொரு சம்பவம். பொகுயுவிடம் ஒருவர் சீடனாகும் விருப்பத்துடன் வந்தார். ஆனால் அந்த சீடனை பொகுயு விரட்டிவிட்டார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பொகுயு இறந்த பின்னர் அவரால் விரட்டிவிடப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பொகுயுவே தன்னுடைய குரு என்றார். இதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். தன்னை சீடனாக ஏற்க மறுத்தவரை குரு என்கிறாரே என்று சிலர் பரிகாசமும் செய்தனர். அதற்கு அந்த துறவி பதில் சொன்னார், பொகுயு அவர்களுடைய மறுப்பு அவர் என்னை விரட்டி அடித்தது, நிராகரித்தது. இதற்கெல்லாம் காரணம் தன்னை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதுதான் அவர் எனக்கு உணர்த்திய செய்தி. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு நிழலாக போயிருப்பேன், அவர் நடந்து கொண்டதைப் போலவே நடந்திருப்பேன், அவர் சொன்னதை நானும் சொல்லியிருப்பேன், அவருடைய பிரதியாக நான் மாறியிருப்பேன். நான் தவறி போய்விடக்கூடாது என்பதற்காகவே கடுமையாக நடந்து கொண்டார். அவரது கடுமையே எனக்கு அவர் காட்டிய கருணையாகும். அதை புரிந்து கொண்டதால் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது என்றார் புதிய துறவி. ஒரு ஞானியை பின்பற்றுவது என்பது அந்த ஞானியைப் போலவே மாறுவதல்ல, அந்த ஞானி சென்ற வழியில் ஞானத்தை தேடுவதே உண்மையான ஞானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்வதும், சான்றோர்கள் வாழ்க்கையின் வழியை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதுமே குறைவிலா நிறைவாழ்வு வாழ்வதற்கான வழி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.

காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:14:45. அகலின் வெளிச்சத்தில் அகத்தை தேடுவோருக்காக காரைக்கால் பண்பலை 100.3 பக்திமாலை. பக்திமாலை நிகழ்ச்சியில் துவக்கமாக சோலமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்.

செந்தூரில் சஷ்டியில் நின்றருள்வான், சுருதியில் ஓடி வருவான் திருச்செந்தூரில்

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். பக்தி மாலையில் அடுத்து மீரா கிருஷ்ணா பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெறுகிறது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சென்.
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 24 நாள் வியாழக்கிழமை.
7: சுபாக்கா, நம்ம ராமண்ணனுக்கு இதெல்லாம் தேவையா?
8: என்ன பொங்குடி, வரும்போதே ராமண்ணனை ஏதோ திட்டிட்டு வர மாதிரியே இருக்கு.
7: திட்டலாம் இல்லக்கா, பொதுவா சொல்றேன். நம்ம ராமண்ணன் இருக்காங்கல்ல, ஏற்கனவே நாட்டு ஆடு வளர்த்துட்டு வராங்க. இப்போ அது பத்தாதுன்னு 15 செம்மறி ஆடு வளர்க்கறதா இருக்கிறாங்களாம். இன்னமும் வேற வந்துட்டு இருக்கான் லாரியில.
8: ஓ அப்படியா, அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க இறைச்சிக்காக தீவிர முறையில செம்மறியாடு கெடா குட்டி வளர்க்க போறேன்னு. அதுக்குள்ளே வாங்கிட்டாங்களா?
7: அப்ப உங்களுக்கு விஷயம் முன்னாடியே தெரியும்.
8: சொல்லிட்டு இருந்தாங்க பொங்குடி, ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவை கையில எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
7: ஏன் சுபாக்கா, நானும் நிறைய ரோட்ல பாத்துட்டு இருக்கேன், நிறைய செம்மறி ஆடுதான் விவசாயி வளர்த்துட்டு போறாங்க.
8: நீ சொல்றதும் சரிதான். இப்போ இறைச்சியோட தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது இல்லையா? அதுக்காக தான் பொங்குடி, இப்ப நாட்டாடுங்களை விட செம்மறியாடோட உடல் எடை சீக்கிரமா அதிகரிக்கும்.
7: ஓ அப்படியாக்கா?
8: ஆமா பொங்குடி.
7: சரி, செம்மறி ஆட்லயும் கெடா வளர்ப்ப சொன்னீங்களக்கா, அது ஏன்க்கா?
8: பொங்குடி, இப்ப இறைச்சிக்குன்னே தீவிர முறையில செம்மறியாடு கிடா குட்டி வளர்ப்பு அப்படின்னே பண்றாங்க இப்ப நிறைய பேரு. ஏன்னா இந்த கிடா குட்டிங்க தான் குறைஞ்ச மாதத்திலேயே அதிக உடல் எடை அடையிற தன்மை கொண்டது. ஏன்னா கிடா குட்டி வளர்ப்புனா மத்த ஆடு வளர்ப்பு மாதிரி இனப்பெருக்க பராமரிப்பான இந்த போலிக்கடா, பெட்டையாடு இதெல்லாம் தேர்வு செய்யணும்னு அவசியம் இல்ல. சினைக்கால பராமரிப்பு, இளங்குட்டி பராமரிப்பு இந்த மாதிரி எல்லாம் வேலை இருக்காது பாரு.
7: ஓ, இதனாலதான் செம்மறி ஆட்டு வகையிலேயே கெடா குட்டிய மட்டும் தேர்வு செய்யறாங்களா?
8: ஆமா பொங்குடி. சரி, ராமோன்ன கொட்டகையெல்லாம் அமைச்சிட்டாங்களா?
7: நான் எங்கக்கா அந்த சைடு போனேன்.
8: ஏன்னா இந்த செம்மறியாடு கிடா குட்டிங்களுக்குன்னு கொட்டகை அமைக்கிறதுல ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும்.
7: சுபாக்கா, செம்மறி ஆட்டுக்கு கொட்டகை சொல்றீங்களா, அது எப்படிக்கா இருக்கணும்?
8: நல்லா கேட்ட பொங்கொடி. இந்த மாதிரி பண்ணை அமைக்கிற இடம் நல்ல காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரியும், நிறைய மரங்கள் நிறைஞ்ச மேடான பகுதியாகவும், தண்ணி தேங்காத இடமாவும் இருக்கணும். பண்ணையோட அமைப்பு நீல வாக்குல இருக்கணும். கிழக்கு மேற்க அமைக்கிறது ரொம்ப நல்லது.
7: இது ஏன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. ஏன்னா சூரிய ஒளி நேரடியா கொட்டகைக்குள்ள வரத தவிர்க்கிறது தானக்கா?
8: சரியா சொல்றிய. இந்த மாதிரி ஆட்டு பண்ணையில கொட்டகையை சுற்றி 2 மடங்கு பகுதியோ இல்ல அதை விட கூடுதலான பகுதியோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆட்டு குட்டிங்க உலா வர்றதுக்கு எதுவா இருக்குமா?
7: சரி சுபாக்கா, இறைச்சிக்காகவே வாங்கி வளர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டிய எப்படிக்கா தேர்வு செய்யணும்?
8: நல்ல தரமான, அதே சமயத்துல நல்ல எடையோட, ஆரோக்கியமா இருக்கிற 3-4 மாத ஆட்டுக்குட்டிங்களை தான் தேர்வு செய்யணும். அப்பதான் ஆட்டுக்குட்டியோட உடல் எடை 10 கிலோல இருந்து 12 கிலோ வரைக்கும் இருக்கும். தமிழ்நாட்டுல தென்பகுதிகளில் இந்த மாதிரி செம்மறியாடு கிடா குட்டிகளை தீவிர முறையில வளர்க்கறதுக்கு பட்டினம், அப்படி இல்லைன்னா மயிலம்பாடி, அப்படி இல்லைன்னா வேம்பூர், இத பொட்டுக்குட்டின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி இனங்களையும் தமிழகத்தோட மேற்குல மேச்சேரி என செம்மறியாட வளர்க்கறாங்க. வடக்க சென்னை சிவப்பு அப்படிங்கிற செம்மறியாடு கிடா குட்டிகளை வளர்க்கறாங்களாம்.
7: சரி சுபாக்கா, இந்த ஆட்டுக்குட்டி நல்ல கோலு கோலுன்னு ஆகுறதுக்கு என்ன தீவனம் கொடுப்பாங்க?
8: இறைச்சிக்காக வளர்க்கிற இந்த மாதிரி கிடாங்களுக்கு குறுகிய காலத்திலே அதிக லாபம் பெறணும்னா தீவன பராமரிப்புல நல்ல கவனம் செலுத்தணும். அதுக்கு தரமான சமச்சீர் தீவனம் கொடுத்தே ஆகணும்.
7: அதான் சுபாக்கா, அது எப்படி?
8: பூங்கொடி, இந்த தீவன முறை பத்தி நான் உன்ன அடுத்த முறை பார்க்கும் போது சொல்றேன்.
7: எப்பவோ சொன்ன சரிதான்.
1: கேட்டது
0: ONGC

0: காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சின்
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 6:40. நேயர்கள் கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவி எண்ணெயின்
6: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவி எண்ணெய்.
7: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. புதிய படைப்பு
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
9: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: வணக்கம். சின்ன குழந்தை நடைபயிலும் போது தட்டு தடுமாறி கீழே விழுவதை பார்த்து யாரும் எள்ளி நகையாடுவதில்லை. ஏனென்றால் அந்த குழந்தை உடனே எழுந்துவிடும் என்பதும் விரைவிலேயே நடை பழகிவிடும் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் சில நேரம் வெற்றி கிட்டாமல் போகலாம். அது கீழே விழுவது போன்ற ஒரு சாதாரண நிகழ்வு என்று கருதுபவன்தான் புத்திசாலி. தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி கிட்டாத நிலையிலும் ஒரு புதிய படிப்பினை என்று ஏற்றுக்கொள்பவனே அறிவாளி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிப்பதற்காக 1000 மேற்பட்ட பரிசோதனைகளை முயற்சித்து பார்த்து கடைசியாகத்தான் அவருக்கு வெற்றி கிடைத்தது. அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் அவரிடம், என்னதான் நீங்கள் இப்பொழுது வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் என்றாலும் 3000 முறை தோற்றவர்தானே என்று கூற, எடிசன், அவற்றையெல்லாம் தோல்வி என்று சொல்லக்கூடாது. அந்த 3000 அடிகளிலும் பல்பு செயல்படாது என்பதை நான் கண்டறிந்திருக்கிறேன் என்றாராம். ஆம், இதுதான் நேர்மறையான சிந்தனை. எடிசனைப் போலவே வெற்றி கிட்டாத நிலையிலும் மனம் தோளாத மனிதர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். அவரை ராசி இல்லாத குழந்தை என்று எல்லோரும் சொல்வார்கள். தமது 22 வயதில் வியாபாரத்தில் பெரு நஷ்டமடைந்தார். 23 வயதில் சட்டப்படிப்புக்கான தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. 24 வயதில் மீண்டும் வியாபாரத்தில் நஷ்டம். 27 வயதில் நரம்பு தளர்ச்சி நோய்க்கு ஆளானார். 29 வயதில் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். தொடர்ந்து பலமுறை தேர்தலில் நின்றும் அவருக்கு வெற்றி கிட்டவில்லை. 51 வயதில்தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார். ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வெற்றி கிட்டாத நிலையிலும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் வெற்றி என்ற அந்த இலக்கு நோக்கி நடக்கத் தொடங்கியவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். அடிக்கடி தோல்விகளை சந்திக்கும் போதும் பிறரது கேலிக்கும் ஏளனத்துக்கும் ஆளாக நேரிடும். ஆனால் அந்த நேரத்தில் மன உறுதியுடன் என்னால் கண்டிப்பாக வெல்ல முடியும் என்று மீண்டும் எழுந்து வருவதால்தான் வெற்றிக்கனியை பறிக்க முடியும். விளையாட்டுகளில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. பங்கு பெறுவதே விளையாட்டின் முக்கிய அம்சம், வெற்றி தோல்வி அல்ல என்று அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு விரைவாக ஓடத் தொடங்கினால் வெற்றி நிச்சயம். முயற்சி திருவினையாக்கும், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த குளி தரும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இடைவிடாமல் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நினைத்தது நிறைவேற இடைவிடாமல் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி.
0: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவி என் ஆயிலின்
6: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன்.

0: ஆயில்,
1: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
0: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
1: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். இன்னும் சில நொடிகளை தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சியமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேகா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக

0: சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல், வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்த் அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்டசித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், வர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு

0: ஆதரவளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆரண்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: எத்திசையும் இசைக்கும் காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 6:55.
2: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
3: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். பூமேக்ஸ்
1: பன்மலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
7: வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமிழா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் தம்பி.
9: வணக்கம்.
8: உங்க பேர் என்ன?
9: வி அர்சன்.
8: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
9: கிரவுண்ட்மென்ட் பிரைமரி ஸ்கூல், கிளிஞ்சல் மேடி. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
8: சரிங்க பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
9: உடற்பயிற்சி நன்மைகளை பத்தி சொல்ல போறேன்.
8: எங்க சொல்லுங்களேன்.
9: தொழில் உழைப்பு வழிகாட்டி, தற்போது உள்ள ஸ்மார்ட் வாட்ச், ஃபிட்னஸ் ட்ராக்கர் போன்ற கருவிகள் இதய துடிப்பு, தூக்கம், மன அழுத்தம் உள்ளிட்ட தரவுகளை துல்லியமாக இந்த தரவுகளை பயன்படுத்தி செயற்கையின் முன்னறிவு ஒருவர் தனிவருக்கும் ஏற்றவாறு பிரதி உடற்பயிற்சி அட்டவணை, உணவு திட்டங்களை உருவாக்குவது தற்போது பிரபலமாகி வருகிறது. இணைந்த ஆரோக்கியம் பசைகளுக்கு மட்டுமல்ல மன ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி திட்டங்கள் வரும் காலங்களில் எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த வகையில் யோகா, பைலட், இந்த தியானம், மூச்சு பயிற்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். வலிமை பயிற்சி, இன்னா வயதினருக்குமான எடை தூக்கு பயிற்சிகள் அல்லது உடல் எடையை கொண்டு செய்யப்படும் பயிற்சிகள் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெற உள்ளன. ஊட்டு பயிற்சி, மக்கள் இப்போது ஜிம்முக்கு செல்வது, ஆன்லைன் பயிற்சிகள், நேரடி வாய்ப்புகள் என அனைத்தையும் விரும்புகிறார்கள். இதன் மூலம் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் அவர்களால் பயிற்சி செய்ய முடிகிறது. குழுவாக பயிற்சி, ஒரு குழுவாக இணைந்து பயிற்சி செய்ய மக்கள் விரும்புவதால் சமூகத்தால் நடத்தப்படும் வெல்லஸ் திட்டங்கள், குழு வகுப்புகள், ஓட்ட பந்தய குழுக்கள், சைக்கிள் ஓட்டும் குழுக்கள் ஆகியவை பெருகி வருகின்றன. சுற்றுச்சூழல் அக்கறை, சுற்றுச்சூழலுக்கு உடல் பயிற்சிகளை முக்கியத்துவம் பெறுகின்றன. மக்கள் உடல் பயிற்சிக்கு ஏற்ற வகையான ஆரோக்கியை வாங்குகிறார்கள். உடற்பயிற்சி மையங்களும் இன்சாரத்தை சேமிக்கும் வசியங்களையும் திறந்த வெளியில் பயிற்சி அளிப்பிலையும் ஊக்குவிக்கின்றன.
8: சூப்பரா சொன்னீங்கப்பா உடற்பயிற்சியோட நன்மைகள் பத்தி. நீங்க உடற்பயிற்சி எல்லாம் உங்க வீட்டுல பண்ணுவீங்களா?
9: பண்ணுவேன்.
8: சரிங்கப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
9: ஆர்மி.
8: நீங்க வருங்காலத்துல சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
9: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம். நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம்.

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
3: திருவிளையாட்டம் வசந்தாமுருக பாலிடெக்னிக் கல்லூரி. அட்ரஸ் சக்க, அட்ரஸ் சக்க.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி. டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசிஇ பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பில் 400க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு.
6: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லாடை மெயின் ரோட்,
5: ஈச்சங்குடி செம்பனார் கோவில்.
7: வணக்கம் நேர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கல்லுக்குள்ளே சிலை இருப்பது சிற்பிக்கு தெரியும், சொல்லுக்குள்ளே சுவை இருப்பது புலவருக்கு தெரியும், கல்லுக்குள்ளே கருணை இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். நேர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி அற்புதமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை கலக்க போற லக்கி நேர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா? நீங்கள் பெற்றவை உங்களுக்கு தகுதியானவை, மற்றவை உங்களிடம் இருக்க தகுதியற்றவை. கேட்டதை வைத்து சந்தோஷமா வாழ சொல்றாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் மருதூர் தெற்கை சேர்ந்த ராஜேந்திரன். ராஜேந்திரன் விவசாயம் பண்றாங்க, மனைவி வள்ளி இல்லத்தரசி, மகள் சௌந்தர்யா காலேஜ் படிக்கிறாங்க, அக்கா ஜெயபாரதி, கணவர் நாகராஜ், மகள் அகல்யா, இரண்டாவது அக்கா அஞ்சிதா, கணவர் மணிகண்டன், மகன் அஸ்வின், அழகான கூட்டு குடும்பத்துல இருக்காங்க ராஜேந்திரன். ராஜேந்திரனோட புல் டைம் வேலையே வயல்ல வேலை பார்க்கறது தானா? வீட்டுல இருக்கிற நேரத்தை விட வயல்ல தான் அதிக நேரம் இருப்பாரா? வயல்ல உள்ள நாத்து தான் அவரோட அடுத்த பசங்கன்னு சொல்றாரு. இதோ ராஜேந்திரன், நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக.

தூரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்க முழங்கி விடாதே. தொடர்ந்து முயற்சி செய்து வீதியை மதியால வெல்ல சொல்றாங்க. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியம் தென்கரை ஆலத்தூரை சேர்ந்த சிவசங்கரி. சிவசங்கரி மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கணவர் சக்திவே, மூத்த மகன் சர்குணராஜ், இளைய மகன் சபரிராஜ் ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சுட்டு வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. சிவசங்கரியோட மெஸ்ல எப்போதும் மோட்டிவேஷனான பாடல் தான் ஓடிக்கிட்டே இருக்குமா. சக்திவேலும் சிவசங்கரியும் ஓயாம உழைச்சுட்டே இருப்பாங்களா. அவங்க மெஸ் பெரிய ஹோட்டலா மாத்தணும்னு ஆசையா இருக்கதான் சொல்லிருக்காங்க. சிவசங்கரியோட முயற்சிக்கு பெரிய வாழ்த்துகளோட சிவசங்கரி கேட்ட பாடலையும் ஒளிபரப்பில்லாமா. இதோ சிவசங்கரி நீங்கள் கேட்ட பாடல் வானலையில்.

திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல் டிஎம்இ ட்ரிபிள் இ டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி நல்லடைமை என்று திருவிளையாட்டம்.

0: விளையாட்டும் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல் டிஎம்இ ட்ரிபிள்இ டிசிஇ பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி நல்லாடை மெயின் ரோட் திரு விளையாட்டம்.
1: தோல்விகளை கைவிடுங்கள், நடக்கும் நம்பிக்கையை கையெழுங்கள், நாளைய வெற்றிகளை கைப்பற்றுங்கள். சொல்றது யாரு? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த பூங்குழலி. பூங்குழலி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க. கணவர் சுரேஷ்குமார் கோச்சிங் சென்டர் வச்சிருக்காங்க. மகன் மதன்ராஜ் காலேஜ் படிக்கிறாங்க. பூங்குழலி வீட்டு வேலைகளை செய்யும் போது பாடல்கள் கேட்டுக்கிட்டேதான் செய்வாங்களாம். அதுவும் டிராவல்ல பாட்டு கேட்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பூங்குழலி தன் மகன் மதன்ராஜுக்கு பிடித்த இசையமைப்பாளரோட பாடல் தான் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அது, கேட்டு தெரிஞ்சு போமா? இதோ பூங்குழலி, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் மகனுக்காகவும்.

நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல் எல்லாமே ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா அதுக்கு நாங்க சொல்ற அலைபேசி எனக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் தெரிஞ்சுக்கோம். அதுவும் 7:30 இருந்து 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. சில நேரங்களே நான் கிளம்பிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவிளையாட்டம் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி. அட்ரஸ் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி. டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, IEEE, டிசிஇ பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, IEEE, டிசிஇ பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பில் 400க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு.
2: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லாடை மேன் ரோட்,
1: ஈச்சங்குடி செம்பனார் கோவில்.
3: காரைக்கால் பன்மரி 100.3 இன்று இரவு 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். அதனைத் தொடர்ந்து 9 ஆங்கிலத்தில் செய்திகள் இருக்கு. 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். நேர்களே, இன்று இரவு 10 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து 10:30 கோத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவும் மலரும், 11:00 காட்டலையில் நாளை, 11:10 தொயிலும் முன் நினைவிருக்கட்டும். நேர்களை நிகழ்ச்சிகளை யாவும் கேட்டு ரசிக்க பயன்பெற இணைந்திருங்கள் காரைக்கால் பன்மலை 100.3. உங்கள் செவிவடி சேமிக்க தமிழில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

பணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரிநாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரிநாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரிநாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரிநாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறினார்.

படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு ட்ரோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. July 27 முதல் August 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எத்தைக்கும் எட்டும் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் நேரம் 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: கும்போகணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை.
8: எவ்வளவு பெரிய நெகட்டிவாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய நெகட்டிவாக இருந்தாலும், கலராக்கி பேக் லைட், ரிமோட் லைட், ஃப்ரேம், லேமினேஷன் செய்து தர
7: ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்போகணம்.
9: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
10: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதனை விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா தேங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்,
7: சைபால்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
9: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
10: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
11: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
12: ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற சமயத்துல ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போறார் அப்படின்னு மற்றவங்க நினைச்சாங்க. அவர் அப்படி செய்யலை, அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார். திருடம் மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசரம் அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை, உடம்பில் சர்க்கரை இருக்குன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்றைக்கி. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும்

0: நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது? இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைனாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தந்தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற சீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது சீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத உடனே மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூலுகோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 ounce சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் பட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம். எனக்கு கூட அப்படி தான் சார் ஆகிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாராம் இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் பட்டுவிட்டுதோ, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள்.
1: பந்தலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
9: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், துர்காலையாரூர், திருவாரூர்.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: வானின் தாரகை தோரணங்களை விளக்கி இசைக்க தொடங்குகிறது காரைக்கால் பண்பலை 100.3. மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக் செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

ஆழமான கனவு காணுங்கள், ஏனெனில் ஒவ்வொரு கனவும் இலக்கிற்கு முந்தையது. இது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் கூற்று.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள சேர்க்கைக்கான அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ஸ், தையல் கலை, சீவிங் டெக்னாலஜி, தகவல் பதிவு இயக்குபவர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மற்றும் அழகு கலை, காஸ்மெட்டாலஜி ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் சேர்வதற்கு விருப்பமுள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தவறிய மாணவிகள் தாங்கள் தகுந்த சான்றிதழ் நகல்களுடன் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், புதுச்சேரி ரெசிடென்ஸ், பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள் 4368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2342248, கைபேசி எண்கள் 6381145526.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி.

0: டாப் பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
9: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
10: காலை காம்போவில் சேவை செய்திகள். கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் சுவாமி திருத்தேர் மண்டபம் எழுந்தருளல். திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் இன்று பகல் 12 மணிக்கு அப்போதி அடிகள் நாயனார் சமாராதனை உற்சவம். திருத்துறைப்பூண்டி பொன்னீரை புனித சவேரியர் ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு கொடியேற்றம் திருப்பலி. கேட்டது சேவை செய்திகள்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
15: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, சீர்காழி.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

காரைக்கால் நிறுவி கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தற்போது கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டதால் நிறுவி கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் குடிநீர் குழாயில் நேரடியாக மின் மோட்டார் இணைக்கக்கூடாது. அவ்வாறு இணைத்திருந்தால் உடனே இணைப்பை துண்டிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதுபோல் குடிநீரை காலி மனைகளில் உள்ள மரம் செடிகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்து குடிநீருக்காக மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் ஆய்வின் போது மோட்டார் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் மோட்டாரை பறிமுதல் செய்வதோடு குடிநீர் இணைப்பு நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிறவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தெரிவிக்கின்றார்.

0: காரைக்கால் பன்மலின் 1.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 க்கும்

0: அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு ஐடியா தருதுதான். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். நீங்க மத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கற மாதிரி உலகத்துல ஆட்களே கிடையாது. நீங்க தெரியுதோ தெரியலையோ ஒருத்தவங்க வந்து உங்களை கேட்டா அதுக்கு ஒரு பதில சொல்லி அனுப்புறது நமக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரரசர் அக்பர் என்ன பண்றாரு, பீர்பால பார்த்து கேக்குறாரு, இந்த நாட்டுல மக்களுக்கு பிடிச்ச தொழில் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பீர்பால் சொல்றாரு, மக்களுக்கு பிடிச்ச தொழில் வந்து வைத்தியம் பாக்குற தொழில். என்ன வைத்தியம் பாக்குற தொழிலா, எனக்கு புரியலையே அப்படின்றாரு. ஆமா, அப்ப இங்க அவ்வளவு பேஷண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல இல்ல, மக்கள் எல்லாருமே வைத்தியம் பாக்குற தொழில் பண்றாங்க. இது எப்படி இது அப்படின்னு கேட்கும் பொழுது பீர்பால் யோசிச்சாரு, சரி அக்பருக்கு இதை நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்றாரு, வீட்டுல ஒரு கையில பெரிய கட்டு கட்டிக்கிட்டு கழுத்துல மாட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப வரும்பொழுது மக்கள் கேக்குறாங்க பீர்பால பார்த்து, என்னாச்சு அப்படின்னு. இல்ல, நான் வழிக்கு விழுந்துட்டேன், பலமா காயம் ஏற்பட்டு கை வீங்கிடுச்சு, அதான் கட்டு கட்டிருக்கேன் அப்படின்னு. அப்படியா, என்ன பண்ணீங்க, வைத்தியம் பண்ணீங்க அப்படின்றாங்க. இல்ல, நான் ஒன்னு வைத்தியம் பண்ணல, கட்டு கட்டிருக்கேன், இனிமேதான் பாக்கணும். உடனே அவர் ஒரு ஐடியா கொடுக்கறாரு, நீங்க வந்து இந்த மருந்த போடுங்க, இந்த கைய தொங்க விடுங்க, கை எப்படி வைக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. அடுத்தது இன்னொருத்தர் பார்த்தாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு, கையில அதுமாதிரி வழிக்கு விழுந்துட்டேன், பார்த்து போயிருக்க கூடாதா, இப்படி வழிக்கு விழுந்துட்டீங்களே, நீங்க வந்து இதை அரைச்சி இந்த பத்து போடுங்க, உங்களுக்கு சரியா போயிடும். அடுத்தது இப்படி பாத்தீங்கன்னா, அவர் அரண்மனைக்கு வரத்துக்குள்ள ஒரு 36 பேரை மீட் பண்ணிட்டாரு. எல்லாரும் ஐடியா கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தாரு. அந்த உடனே அக்பர் கேட்டாரு, என்ன பீர்பால் கையில இவ்வளவு பெரிய கட்டோட வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. உடனே அக்பர் கிட்ட வந்து பீர்பால் சொன்னாரு, இது மாதிரி வழிக்கு விழுந்துட்டேன், நேத்தி பலமா காயம் ஏற்பட்டுடுச்சு, கை வீங்கிட்டு அதனால கட்டுப்பட்டிருக்கேன். ஐயோ, இப்படி இருக்க கூடாது, இதுக்கு வந்து இம்மிடியட்டா இந்த மருந்தை போடுங்க, இந்த மருந்தை போட்டீங்க அப்படின்னா அந்த கை வீக்கம் குறையும், கைய கொஞ்சம் நேரா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. உடனே அக்பரை பார்த்து பீர்பால் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு, இந்த பாருங்க, நான் வீட்டுல இருந்து கிளம்பி அரண்மனை வரத்துக்குள்ள நடுப்புற 36 பேரை மீட் பண்ணிட்டேன், நீங்க 37வது ஆளு, யாருமே என்கிட்ட வந்து டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னீங்க, இப்ப நீங்க இங்க வந்து பார்த்தா கூட நீங்களும் ஒரு விஷயத்த சொன்னீங்க, நீங்க என்ன மருத்துவருக்கு படிச்சிருக்கீங்களா? அதான் நேற்று நான் கேட்கும் போது சொன்னேன், எந்த தொழில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வைத்தியம் பாக்குற தொழில் நான் சொன்னேன். சோ இதுல நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு தோன்றதெல்லாம் சொல்றதை நிறுத்திட்டு அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு போற போக்குல சொன்ன எல்லாத்தையும் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அப்படின்னா அவரால் அந்த அதை சரி பண்ண முடியுமானா, அது ஒரு கேள்விக்குறி. நமக்கு தலைய வலிக்குதுன்னு சொல்லி பாருங்களேன், நம்ம ஆபீஸ்ல இருக்கிற 10 பேரும் 10 விதமான ஐடியா கொடுப்பாங்க. ஒருத்தர் டீ குடிங்கன்னு வாரு, ஒருத்தர் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு வாரு, ஒருத்தர் தைலம் தரவுங்கன்னாரு, ஒருத்தர் டேப்லெட் போடுங்கன்னு சொல்லுவாரு. அப்ப அவங்க சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா தலைவலி பெரிய தலைவலி ஆயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கறத யோசனை பண்ணி சரியான தீர்வை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களும் ஏத்துப்பாங்க. தெரியலன்னா மௌனமா இருந்துடலாம், ஒரு விஷயம் புரியலன்னா அமைதியா இருந்துடலாம். ஆனா

0: மற்றவங்களுக்கு தவறான ஒரு ஐடியாவை கொடுத்து அவங்களை சங்கடத்தை ஆக்காதீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 8 மணி 6 நிமிடம்.

0: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: மே மாதம் 15 முதல் 21 வரை
2: பாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கரகற்பன் மொழியோடு இணைந்து கேட்டு ரசிக்க காத்திருங்கள் நேர்களை. இது தொள்ளி வரும் பாட்டு.

0: ஏழு நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ரடு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
0: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பன்மலின் 1.3 point-to-point நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு நிழலின் பெருமை அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம்.
3: நிழல் அப்படின்னாலே இயற்கை சார்ந்த விஷயத்தை தான் நமக்கு நினைவுபடுத்துது. நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு ரவீந்திரநாத் தாகூரினுடைய பிறந்த தினம் இல்லையா, ஸோ அவர் வந்து இயற்கையினுடைய காதலர், அதனால இந்த டாபிக் கூட எடுத்திருப்பீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் அதுவும் பொருத்தமாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. நிழல் அப்படின்னாலே அந்த நிழலோட அருமை தெரியணும்னா முதல்ல வெயில் தெரியணும். அப்போ வெயில் தெரிஞ்சாதான் நிழலோட அருமையும் சரி பெருமையும் சரி நமக்கு வந்து தெரியும். இல்லைன்னா வெறும் நிழலே இருந்துட்டு இருந்தோம்னா எப்படி நிழலை பற்றி நமக்கு தெரியும், அது கொடுக்குற அந்த சுகத்தை பற்றி நமக்கு தெரியும். அதனால் வெயில் நமக்கு தாக்கும் போது தான் அந்த நிழல் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த வெயில் தாக்கும் போது அந்த நிழல் கொடுக்கணும் அப்படின்னா மரங்கள் தேவை இல்லையா?
2: கண்டிப்பாக மரங்கள் வந்து தேவை. அப்படி வந்து நம்ம மரங்கள் வந்து வளர்க்கணும்னா இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் அது யோசிக்கிற விஷயமா தான் இருக்கு.
3: இப்போ கோடை காலத்துல சொல்றீங்க
2: இல்ல, நமக்கு இப்போ இட வசதி அப்படிங்கிறது வந்து வேணும் இல்லையா? ஒரு குறு மரமோ இல்ல நடுத்தர உயரத்தில் வளரக்கூடிய மரமா இல்ல பெரிய மரங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துதான் வளர்க்க வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் வேப்ப மரம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும், ஏன்னா அந்த குழு குழுன்னு காத்து வேணும்ட்டு. ஆனா நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் பாதிக்காத வகையில இருக்கணும் அப்படின்னா வேர் வந்து அதிகம் போகாது இருக்கணும். அந்த மாதிரி மரங்கள் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மகிழ மரம், இழுப்பை மரம், சரக்கொன்றை மரம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வீடுகளுக்கு வந்து அருகிலேயே வந்து நம்ம நட்டோம்னா அவ்வளவா அது வந்து பாதிப்பு கொடுக்காது.
3: நிறைய தாவரங்கள் வளர்க்குறீங்க அப்படின்ற அந்த அனுபவத்தை வந்து இங்க ரொம்ப அழகா சூப்பரா சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி மரங்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்றது இந்த தகவல் வந்து கண்டிப்பா நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாவே இருக்கும். எனக்கு கூட அது நல்லா இருக்கு, ஏன்னா மரங்கள் வளர்க்கறது அப்படின்றது எனக்கும் பிடித்தமான விஷயம். அந்த ஒரு செடி நம்ம வெட்டிடுறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு ரெண்டு மரங்களாவது நம்ம வைக்கணும். ஏன்னா சில நேரங்களில் வீடு கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி தேவை ஏற்படும் போது கண்டிப்பா நட்டு வைக்கணும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வேப்ப மரம் வளர்க்கறது ஒரு பயம் உண்டு. நல்ல பக்கத்துலலாம் எதுவுமே பில்டிங் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி பயம் வர நேரங்களில் நீங்கள் சொன்ன இந்த மரங்களை கண்டிப்பாக வளர்க்கலாம். இன்னொன்று அது ரொம்ப அவசியமும் கூட. இப்போ உள்ள அந்த தருணங்களில் நம்ம இப்போ ரோடெல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த செடிகளுக்கான ஒரு இடமும் ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த நறுப்புற நம்ம அதையும் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த சாலையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் தான் காற்றை வந்து தூய்மைப்படுத்துது, அது வந்து ஒரு இயற்கையை காக்குது அப்படின்றதுனால அந்த மரங்கள் அப்படின்றது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயமா தான் இருக்கு.
2: குறு மரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டுல வந்து திருவாச்சி, மந்தாரை, இதெல்லாத்தையும் வந்து வைக்கலாம். இப்ப திருவாச்சி நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலைகளை வந்து நம்ம துவையல் அரைக்கலாம். அது நிழல் மட்டும் இல்லாம நமக்கு இந்த ஒரு பயன்பாடு இருக்கும். மந்தார இலைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இட்லி சுடுவதற்கு வந்து பயன்படலாம். அந்த இலையினுடைய சத்துக்களும் வந்து நமக்கு வந்து
3: இட்லி அது அரைச்சி இட்லி சொல்றீங்களா இல்ல இலைய போட்டு இட்லி சுடுறதுன்றீங்களா?
2: இல்ல, துணி வந்து வைக்கிறோம் இல்லையா, இட்லி தட்டுல வந்து துணி வச்சு அதுக்கு மேல நம்ம இட்லி மாவு ஊத்துவோம்.
3: எப்படி இருக்கும் இது பாக்குறதுக்கு மந்தார இலை?
2: மந்தார இலை வந்து ஒரு ஆர்ட் ஷேப்ல இருக்கும். திருவாச்சி இலையே அது வந்து ஒரு பெரிய சைஸ் இலை மாதிரி இருக்கும். சில கோவில்கள்ல வந்து அந்த இலையினுடைய அந்த இலையை வைத்து நம்ம பிரசாதங்கள் எல்லாம் கூட கொடுப்பாங்க. அந்த இடத்துலயும் வந்து அந்த இலை வந்து பயன்படும்.
3: ஆமா,
2: ஒரு பிரபலமான ஒரு நல்ல ஒரு கோவில்ல வந்து ஒரு உளுந்து இட்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த உளுந்து அந்த சுக்கு இதெல்லாம் போட்டு அது ஒரு குழாய் வடிவிலேயே அந்த இட்லி வந்து கொடுப்பாங்க. அந்த இட்லி அவிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா இந்த மந்தார இலைகளை தான் பயன்படுத்துறாங்க. அது அங்க வந்து ஒரு சிறப்பு. நம்ம வெறும் நிழல் அப்படின்னு மட்டுமே நம்ம பாத்திர முடியுமா கிடையாது,
3: அப்படியே சுத்தி நிறைய தகவல்கள் இப்படி இதை கொடுக்கும் போது நிறைய விஷயங்கள் கவர் ஆகுது இல்லையா. அது மாதிரி நிழலுக்கு கண்டிப்பா மரம் அவசியம். அதே நேரத்துல இதை மாதிரி குறுஞ்செடிகள் அதுவும் வந்து நமக்கு நிழல் மட்டும் இல்ல அந்த ஒரு குளிர்ச்சியை நமக்கு தரக்கூடியதா இருக்குது. வெயிலே இருந்தா கூட அந்த தாக்கம் தெரியாம இந்த குளிர்ச்சியில நம்ம இருக்கலாம்.
2: ஆமா, அதோட நம்ம அடுத்து ஒரு பாடல் கூட கேட்கலாம். பாடலுக்கு முன்னாடி
3: தொடர்ந்து பேசலாம்.
2: ஆமா, காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் வந்து 9:22:49 ஆகிறது. இன்னைக்கு நிழலின் பெருமை அதை பற்றி
1: நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது நிழல் அப்படின்ற நேரடியான பொருளும் குறித்து நம்ம பேசிட்டோம். அதே நேரத்தில் அந்த நிழல் அப்படின்றது இலக்கியத்துலலாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த நிழல்னா நேரடியான பொருள் மட்டும் அல்லாமல் பாதுகாப்பு, குளிர்ச்சி, செல்வம், அழகு, உயர்வு, அப்புறம் அறிவு, இந்த பற்றின நேர்மறையான பொருள்களில் இலக்கியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த நிழல் அது அப்படின்றது. பாதுகாப்பு அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த சங்க இலக்கியத்தில் வந்து அந்த வார்த்தைகள் சிலது பயன்படுத்தப்பட்டிருக்கு தான், கொழு நிழல், அப்புறம் வந்து வலை நிழல் அப்படிங்கிற சொற்கள்லாம் வந்து அந்த குளிர்ச்சி தரக்கூடிய வகையில் அந்த சொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
0: ஆமாம், அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா இலக்கியத்தில் அப்படின்னு சொல்லி, என்ன சொல்கிறாங்க இலக்கியத்தில் அப்படின்னா, முன்னையும் முசுண்டையும் பின்னி பிணைந்த பலாமர நிழலில் யானை வேட்டுவன் பகலில் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அந்த பலாமரத்தினுடைய நிழல்ல எப்படி உறங்கிக் கொண்டிருக்காங்க ஒரு போர் வீரன், அந்த இடம் சூழல் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறது, அந்த நிழலினுடைய அந்த பெருமையும் அந்த பாடல்ல சேர்த்து இந்த புறநானூறு பாடல் வந்து சொல்லுது.
1: புறநானூறு அது மாதிரி ஐங்குறு நூறுலையும் இத நிழலை பத்தின வரிகள் ஐங்குறு நூறுலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இறைவனுடைய திருவடி நிழல், இது வந்து மூவகை உலகங்களையும் காக்கும், உன்னத இடமா போற்றப்படுது அப்படிங்கறது வந்து ஐங்குறு நூறு சொல்லுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: சரி, அதே நீங்க சொன்னீங்க பாத்தீங்க திருவடி நிழல், இறைவனுடைய திருவடி நிழல் அப்படிங்கறத குறித்து திருநாவுக்கரசருடைய திருவாசகம் அந்த இதுலயும் வந்து ஒரு பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. மாசில் வீணையும் மாலை மதியமும் அந்த பாடல் இருக்கு இல்லைங்களா? ஆமா, வீசு தென்றலும் வீங்கு இள வேணிலும் ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்ற வரக்கூடிய அந்த பாடல்லையும் வந்து இறைவனுடைய திருவடி நிழல் வந்து நமக்கு என்ன உபாயம் செய்கிறது அப்படிங்கறத பற்றி சொல்லிருக்காங்க.
1: அதாவது நிழல் எந்த அளவுக்கு குளிர்ச்சி தருகிறதோ அந்த பொருள்ல இறைவனுடைய அந்த திருவடி நிழல் அப்படிங்கிறது மனிதனுக்கான ஒரு வாழ்க்கையில ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் அது குறிக்குது.
0: ஆமா, சரி, அது மட்டும்தானே, இன்னொரு விஷயம் திருமூலர் அவருடைய திருமந்திரத்திலையும் சொல்றார், கடலார் கமல திருவடி இன்னும் நிழல் சேர பெற்றேன் அப்படின்னு, அந்த இறைவனுடைய திருவடி நிழலை போய் நான் சேர்ந்தேன் அப்படின்ற இது வந்து சொல்றாங்க. நமக்கு இந்த நிழல் வந்து கிடைக்கிறது நம்ம கையில இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இறைவனுடைய அந்த நிழலனையும் நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து அடிப்படையாக அமைவது அப்படி ஒழுங்கு
1: இயற்கைய பாதுகாத்தோம்னா இந்த நிழலை ரொம்ப அருமையா நம்ம பெற்றுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மன ஒழுக்கத்தை பாதுகாத்தோம் அப்படின்னா இறைவனுடைய அந்த திருவடி நிழலை நம்ம போய் அடையலாம்.
0: ஆமா, அதனால நிழல் அப்படிங்கிறது வந்து மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நிழல் அப்படின்னு
1: நேரடி பொருளும் இருக்குது, அதுல மறைமுக பொருளும் நிறைய இருக்குது. அந்த இது குறித்து தான் நம்ம அந்த நிழலின் பெருமையில பேசிட்டு இருக்கோம்.
0: ஆமா, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்ற பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். தேதி

0: சேதியும் நிகழ்ச்சி நாளை காலை 9:30 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார்கள் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: அடுத்து பசுந்தொழில் நிகழ்ச்சியை பற்றின ஒரு நினைவூட்டலையும் கொடுத்துடலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தொழில்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: எதிர்பார்க்கவே
8: நடைபெறுகிறது.
9: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
9: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்சொல்லமது நிகழ்ச்சி நாளை மாலை 6:20 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆச்சி, காமாட்சி ஜுவல்ஸ்.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: உடவர் அரங்கம் நிகழ்ச்சி நாளை 7:30 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நிழலின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. நிழலின் பெருமை வந்து வெயில்ல தான் தெரியும் அப்படின்னு சொன்னாலும், அது வந்து ஒரு சிலருடைய நட்பு செய்த அந்த உதவியும் தெரியும் கூட, நம்மளுடைய கஷ்ட காலத்துல நமக்கு வந்து புரியும் இல்லையா.
15: அதாவது இது ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு சூழலை சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த பாதுகாப்புன்றது இலக்கியத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அரசனினுடைய அந்த நிழல், அவர் கூட நிழல்ல வந்து மக்கள் வந்து பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்றது. இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்ப தலைவனுடைய அந்த கவனிப்பு அப்படின்றது தான் மறைமுகமாக அவருடைய நிழல்ல அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த நிழல் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பாதுகாப்பு அப்படின்ற அர்த்தத்துல அந்த இடத்துல பயன்படுது.
0: சரிங்க, இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
12: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
16: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
17: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
18: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
15: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
19: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
20: டெய்லி கோபால் பல்பொடியில டீ

0: மற்றும் திருச்சி
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபேன்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: மேலும்
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: நீதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகளில் இன்று இந்தியா மற்றும் வங்கதேசத்தின் தேசிய கீதங்களை இயற்றியவரும் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவருமான வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் இன்று. பிறந்த ஆண்டு 1861. கவிஞராக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் தத்துவவாதியாகவும் இசையமைப்பாளராகவும் ஓவியராகவும் திகழ்ந்தார். 1913 கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்ற ஆசியாவின் முதல் நபர் என்ற சிறப்புக்குரியவர் ஆனார். 1915 பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்கிய நைட்ஹுட் விருதை 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அளித்தார். 2000 மேற்பட்ட பாடல்கள், ஏராளமான கவிதைகள், சிறுகதைகள் மற்றும் நாவல்களை எழுதியுள்ளார் ரவீந்திரநாத் தாகூர். வங்காள இலக்கியம் மற்றும் இசையை நவீனமாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தார். மேலும் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்கிறார். ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த தினம் இன்று.
1: இன்று உலக பாஸ்வேர்டு தினம், உலக கடவுச்சொல் தினம். உங்கள் கடவுச்சொற்களை சரிபார்த்து அவற்றை மேலும் வலுவானதாக ஆக்குங்கள். உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய பொருளற்ற சொற்றொடர்களை உருவாக்குங்கள். இடைவெளிகளை சேர்ப்பது, எழுத்துக்களை எண்களாக மாற்றுவது போன்ற பலவற்றை செய்து எந்த ஹேக்கராலும் யூகிக்க முடியாத ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு விழிப்புணர்வை தரவே உலக கடவுச்சொல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகின் முதல் கடவுச்சொல் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்தில் வரும் இல்லையா, அண்டாக்கா, கசூம், அபூக்கா, ஹுகும் அப்படிங்கிறது தான் முதல் கடவுச்சொல்லாக இருந்திருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் மூலம் தமிழ் தனி குடும்ப மொழி என்பதை நிலைநாட்டியவரும் திராவிட மொழியியலின் தந்தை என போற்றப்படுபவருமான ராபர்ட் கால்ட்வெல் 1814 இதே நாளில் அயர்லாந்தில் பிறந்தார். 1838 லண்டன் மிஷன் சொசைட்டி மூலம் சென்னைக்கு வந்தார். 50 மேலாக சமயம் மற்றும் மொழியியல் தோன்றாற்றியவர் ராபர்ட் கால்ட்வெல். திருநெல்வேலியில் கல்வி, தொல்லியல் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக இவர் ஆற்றிய பணி குறிப்பிடத்தக்கது. கால்ட்வெல் எழுதிய திருநெல்வேலி மாவட்ட அரசியல் மற்றும் பொது வரலாறு என்ற படைப்பு திருநெல்வேலியின் வரலாற்று ஆவணமாக கருதப்படுகிறது. ஆதிச்சநல்லூர், கொர்க்கை மற்றும் பொன்னக்காயில் போன்ற இடங்களில் தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டு பாண்டியர்களின் வரலாற்று சான்றுகளை கண்டறிந்தார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற படைப்பை அளித்த ராபர்ட் கால்ட்வெல் பிறந்த தினம் இன்று.
1: 1895 இதே தினத்தில், மே 7 செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ரஷ்ய விஞ்ஞானி அலெக்சாண்டர் ஸ்டெபனோவிச் போபோவ் ரஷ்ய இயற்பியல் மற்றும் வேதியியல் சங்கத்திற்கு தனது கண்டுபிடிப்பான போபோ

0: மின்னல் கண்டறியும் கருவியை ஒரு பழமையான வானொலி வாங்கில் ஒரு செயல் விளக்கம் அளித்தார். முன்னாள் சோவியத் ஒன்றியத்தின் சில பகுதிகளில் இந்த நாளின் ஆண்டு இந்த நாளை வானொலி தினமாக கொண்டாடப்படுகிறது.
1: தமிழில் தாவே உமா மகேஸ்வரனார் பிறந்த தினம் இன்று. 1883 ஆண்டு பிறந்தார். சிறந்த தமிழறிஞர், வழக்குரைஞர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் என்ற பன்முகைத்தன்மையோடு இருந்தவர். தஞ்சையில் கரந்தை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்து தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தொன்மைக்கும் பெரும் பங்காற்றியவர் தாவே உமா மகேஸ்வரனார். அவரது பிறந்த தினம் இன்று.
0: அனைத்து நவீன கணினிகளுக்கும் அடிப்படையான ஒருங்கிணைந்த மின் சுற்று என்ற கருத்தாக்கம் ஜெஃபரி டமரால் முதன் முதலில் வெளியிடப்பட்டது. ஆண்டு 1952.
1: தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகின் மிகச்சிறந்த பழம்பெரும் நடிகை, பாடகி மற்றும் தயாரிப்பாளர் பி. கண்ணாம்பா நினைவு தினம் என்று. மறைந்த ஆண்டு 1964. 150 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். மனோகரா மற்றும் கண்ணகி போன்ற படங்களில் கம்பீரமான வசன உச்சரிப்பு மற்றும் நடிப்புக்காக அறியப்படுகிறார் பி. கண்ணாம்பா. அவரது நினைவு தினம் இன்று.
0: எவரெஸ்ட், அகோன்காகுவா, டெனாலி, கிளிமஞ்சாரோ, வின்சன், எல்பிரஸ், வில்கம் மலை என இந்த 7 மலைகளையும் ஏறிய முதல் நபராக ஆனார் கனடாவைச் சேர்ந்த பேட்ரிக் மாரோ. இந்த சாதனையை நிகழ்த்திய ஆண்டு 1986 இதே நாளில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட், காரைக்கால் பண்பலை 100.3.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: சம்ம சம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம், ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
6: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
10: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
11: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
11: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
8: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: காரைக்கால் பன்மலை 100.3.2 நிகழ்ச்சியில இன்னைக்கு நிழலின் பெருமை பத்தி பேசிட்டே இருக்கோம்.
12: ஆமா, நிறைய பேசினோம். டைம் இப்ப நமக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதாவது வீட்டு நிழலோட அந்த பயன்பாடு வச்சு வாஸ்து சாஸ்திர குறிப்புகள்ல கூட என்ன இருக்குதான், நிலத்துல வீடு கட்டுறப்ப கயிற்றினுடைய நிழலை வைத்து அதனுடைய திசைகளை தீர்மானிக்கிற பண்பாட்டு முறை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிழல் அப்படிங்கிறது மேலோட்டமா பார்த்தா ஒரு சாதாரண விஷயமா தெரியும், ஆனா இதை மாதிரி நம்ம ஆழமா யோசிக்கும் போது பல விஷயங்களை வந்து அது நமக்கு புலப்படுத்துது. இலக்கியங்கள்லயும் வந்து நிழலை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த மாதிரி பல விஷயங்களில் நிழல் அப்படிங்கிறது ஒரு எந்த மாதிரி பொருட்களில் பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். நிழல்களோட பெருமை முதல்ல தெரியணும், ஏன்னா அடுத்து கடைசியாக நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே தான் வந்து நிற்கிறோம். இப்போதைக்கு நிழலினுடைய அருமை பெருமை எல்லாமே தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக மரம் வளர்ப்பு அவசியம், இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
0: கட்டாயமாக வீட்டுக்கு ஒரு மரம் வந்து வளர்க்கணும், இல்லை ஒருத்தர் ஒரு மரத்தையாவது கண்டிப்பாக வளர்க்கணும். ஏன்னா பெரிய மரம் வளர்க்கணும் அப்படின்னே நினைக்கக்கூடாது. பல வகை
12: தரப்பட்டிகள் பயன்படுத்திக்கலாம்.
0: ஆமாம், அதுபடி அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எது வந்து வாகா இருக்குமோ அந்த மரங்களை வந்து அவங்க நடலாம், கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து. அப்போ தான் அந்த நிழல், அதனுடைய குளிர்ச்சி, அதனுடைய பயன் முழுமதியும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி

0: நம்ம நிறைவு செய்யலாம். ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்திருப்பது என்பது சாதாரண சாதனை அல்ல, அது உணர்வுகளின் உறவை உருவாக்கிய வெற்றியின் அடையாளம். வானொலி என்பது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமல்லாமல் மனிதர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி காலையில் விழிக்கும் தருணத்திலிருந்து இரவு உறங்கும் நேரம் வரையில் வானொலி அவர்களின் நண்பர்களாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வருகின்றது. ஒரு வானொலி தொகுப்பாளரின் குரல், அவரது சொற்களின் இனிமை மற்றும் உண்மையான அணுகுமுறை, இவை அனைத்தும் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதியும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பகிரும் ஒவ்வொரு கதையும் கேட்பவர்களின் உணர்வுகளோடு இணைந்து அவர்களுக்குள் நம்பிக்கை, நெருக்கம் ஆகியவை உருவாகுகின்றது. ஒவ்வொரு நாளும் தங்களின் நாளை வானொலியுடன் தங்களுடைய வாழ்க்கையினை தொடரும் நம் உணர்வில் கலந்த ரசிகர்களின் மனதிலிருந்து சில வார்த்தைகள்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன். எனது பெயர் புவனேஸ்வரி. நிறைய ஆண்டுகளாக வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதில் வரும் கதைகள், கவிதைகள், பாட்டு, ஆன்மீகம் தொடர்பான நிகழ்ச்சிகள், விவசாயம் தொடர்பான நிகழ்ச்சிகள், செய்திகள், கல்வி சம்பந்தமான செய்திகள், இவை அனைத்தையும் கேட்டு பயனடைந்து உள்ளேன். மேலும் எனக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை இருப்பதால் போன் யூஸ் பண்ணுவதை தவிர்க்கிறேன். அதற்காக வானொலி கேட்பதை அதிகப்படுத்தியுள்ளேன். இதனால் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பல அரிய விஷயங்களையும் நாட்டு நடப்புகளையும் வானொலி மூலமாக அறிந்து கொள்கிறேன். மனதுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இந்த வானொலி உள்ளது.
4: என்னுடைய பெயர் டி ஜெயலட்சுமி. நான் அதியமன் கோட்டை டெய்லரிங் வேலை செஞ்சுட்டு வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தென்கட்சிக்கோ சாமிநாதன் அவர்களோட இன்டோர் தகவல் ரொம்ப பிடிக்கும். காலையில் கடைக்கு வந்தது உடனே எப்பம் ஆன் பண்ணாங்கன்னா மறுபடியும் போகிற வரைக்குமே நாங்கள் கேட்குவோம். 9 மணி வரைக்கும் எப்பம் கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்கோங்க. அப்புறமா 4 மணிக்கு ஒளிபரப்பு இருக்கிற விடை தேடு வினாக்கள் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும். அது ரொம்ப விருப்பமாக ரொம்ப கேட்குவோங்க. அந்த நிகழ்ச்சிகள் வந்து கேட்குற டைம் வந்து வேறு எங்கேயுமே எந்த ஒரு மைண்டும் வராது முடிக்குமே உட்காந்து ஒரு மன நினைவோடு கூட கேட்குவோங்க.
5: நான் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் மாலகபாடியிலேருந்து குமரேசன் பேசுகிறேன். நான் ஒரு விவசாயி. விவசாயி சொல்லும்போது நான் சிறு வயதிலிருந்து இந்த வானொலியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சிறு வயதில் நமக்கு அதிகம் வந்து பிரபலமான வானொலி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல் இந்தியா ரேடியோ திருச்சி வானொலி தாங்க. அந்த திருச்சி வானொலியில் நம்ம கேட்டது வந்துங்க இந்த உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறையா அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் கேட்டிங்கன்னா நம்ம தென்கச்சையா சுவாமிநாதன் தகவல்கள்லாம் நிறையா பேர்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் இப்படியே இருக்கும்போது எங்கள் வீட்டில் எப்பயுமே வானொலி பெட்டி அப்போவே இருந்தது. ஆனால் நாங்களாம் வானொலி பெட்டி தான் அதுக்கு அப்பா வைப்பார், அதை நாங்கள் கேட்க தான் முடியும். நாங்களாம் போய் அதை எதுவும் தொடவும் முடியாது. அந்தளவுக்கு வானொலி பெட்டி ஒரு போலாவே இருந்தது நம்ம வீட்டில். நம்மளது தருமபுரி வானொலி பாகமாக கொண்டு வந்தாங்க. தருமபுரி வானொலி வரும்போது அதில் நிறைய விவசாய தகவல்கள்லாம் தினந்தோறும் கூறிக்கொண்டே இருப்பாங்க. தருமபுரி வானொலி வந்ததுனால நமக்கு விவசாய தகவல்களும் நிறைய, நான் விவசாயம் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாகவே இருக்கும். எந்த தகவல் வேணும்னாலும் நம்ம வானொலியில் நம்ம கேட்டுக்கலாம். பாடல்களும் நிறைய கொடுக்குறாங்க.
6: என்னோட பேரு சீதா. நான் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி தான். எனக்கு எஃப்எம் கேட்குற பழக்கம் எப்பிருந்து வந்தது அப்படின்னா, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் வீட்டில் எஃப்எம் ரொம்ப சவுண்டாக வச்சுட்டு நாங்கள் வெளி வேலைகளாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி செஞ்சிட்ருப்போம். அப்படி நாங்கள் வேலை செய்யும் போது எங்களுக்கு வேலையினால் ஏற்படுற களைப்பும் தெரியாது. அதே மாதிரி நாங்கள் எஃப்எம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே எங்களுடைய வேலைகளை செய்வோம். எல்லா நிகழ்ச்சிகளுமே பொழுதுபோக்குக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஃப்எம்லேருந்து வர ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப உபயோகமானதாகவும் மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமானதாகவும் இருக்கு. எஃப்எம்ல ஒழிக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலை 6:55 ஒளிபரப்பக்கூடிய மழலை மொழி நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட குரலை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளோட குரலையும் சாமானிய மக்களுடைய குரலையும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறது வந்து எஃப்எம் கொடுத்துட்டு இருக்கு. மழலை முகலி நிகழ்ச்சியில அழகா அந்த சின்ன குழந்தைங்க ஒரு பாடலாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. அதை சொல்லி முடிச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய நெறியாளர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு பெரிய ஆளான பிறகு நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க.

பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ ஒரு அழகானதாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் செய்திகள், தேர்வு செய்யப்பட்ட மிகச்சிறந்த செய்திகளை வந்து எஃப்எம் வந்து கொடுக்குது. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த சிந்தனையை நிறைவு செய்யும் போது நகைச்சுவையோடு முடிப்பார், அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பக்கூடிய விடை தேடும் வினாக்கள் முக்கியமான தகவல்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கேட்டவையில் நம்மளுடைய குரலோட நமக்கு பிடிச்ச பாடல் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் எஃப்எம்ல ஒழிக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக அதையெல்லாம் கேட்டு ரசிப்போம். விவசாய அரங்கத்தில் கொடுக்கப்படுற விவசாய குறிப்புகள், அந்த கால்நடை வளர்ப்பு பற்றிய குறிப்புகள் எல்லாமே உபயோகம் உள்ளதாக இருக்கு மக்களுக்கு.

0: என்னுடைய பெயர் செந்தமிழ் செல்வி. என்னுடைய ஊர் மாக்கனூர். நான் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தருமபுரி எஃப்எம் 102.5 கேட்பது வழக்கமாக உள்ளது. இதில் ஒளிபரப்பப்படக்கூடிய பல நிகழ்ச்சிகள் என்னை மிகவும் கவர்ந்தவை. அதில் முதலாவதாக மழலை மொழி. இதில் அரசு பள்ளி மாணவர்களினுடைய பல்சுவை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. அவர்களினுடைய மழலை மொழி கேட்பதற்கு மிகவும் இனிமையாக உள்ளது. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக அருமை. அடுத்ததாக செய்திகள். தேசிய மற்றும் மாநில செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. வயல்வெளி விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் புதிய தொழில் தொடங்கவும் உதவிகரமாக இந்நிகழ்ச்சி உள்ளது. பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக பூவே பெண் பூவே நிகழ்ச்சியானது உள்ளது. பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது. அடுத்து மருத்துவ மலர். மருத்துவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நோய் பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இந்நிகழ்ச்சியானது உள்ளது. பக்தி மாலை நிகழ்ச்சி. இந்த பக்தி மாலை நிகழ்ச்சியின் மூலம் பழங்கால வரலாற்று கோயில்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பழைய புதிய மற்றும் மனதிற்கு இதமான பாடல்கள் வேலை செய்யும் நேரங்களில் மக்களுக்கு களைப்பு போக்க பயனுள்ளதாக உள்ளது.
1: சிவபிரகாசம், ஆசிரியர் வெண்ணாமல். நமது மண், நமது கலாச்சாரம் மற்றும் நம் மக்களின் அன்றாட தேவைகளை சுமந்து வரும் ஒரு சமுதாய பாலம். 90களில் வானொலி என்பது செய்திகளை அறியும் சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு தோழன். இன்று வானொலிகள் அந்த தோழமையை உள்ளூர் செய்திகளுடன் கலந்து கிராமங்கள் மற்றும் நகரங்களின் இதய துடிப்பாக மாறியுள்ளன. எளிய மக்களுக்கு எளிய மொழியில் தகவல்களை தருகிறது. மேலும் விவசாய தகவல்கள், வானிலை மாற்றங்கள், பயிர் சாகுபடி முறைகள், சந்தை நிலவரங்கள் என விவசாயிகளுக்கு தேவையான அத்தனையும் இங்கு கிடைக்கும். கல்வி மற்றும் ஆரோக்கியம். பள்ளி மாணவர்களுக்கான கல்வி பாடங்கள், சுகாதார விழிப்புணர்வுகள் மற்றும் உள்ளூர் மருத்துவர்களின் ஆலோசனைகள். அதேபோல் சமூக விழிப்புணர்வு, பெண் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்த விவாதம். மாற்றத்தின் குரல். ஒரு சிறிய சமுதாய வானொலி எஃப்எம் போன்ற அலைவரிசை மூலம் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பாட்டு பாடும் திறமை உள்ள ஆனால் வாய்ப்பு இல்லாத உள்ளூர் கலைஞர்களுக்கு இது ஒரு மேடை. பெண் ஆளுமை. பெண்களே தொகுப்பாளர்களாக

0: இருந்து பெண்களின் பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் ஒரு தளம். வானிலை எச்சரிக்கை. புயல் அல்லது கனமழை நேரங்களில் உள்ளூர் மக்களுக்கு துல்லியமான உடனுக்குடனான தகவல்களை வழங்கி உயிர்களை காக்கும் பணியை செய்கிறது. வெறும் காற்றில் பரவும் சத்தம் அல்ல, அது நம் சமூகத்தின் ஆன்மா. தகவல்களை விரைவாகவும் உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் நம் வீட்டு வாசல் வரை கொண்டு சேர்க்கும்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியிலேருந்து சுதாமூர்த்தி பேசுகிறேன். காலையில் எழுந்த உடனே ரேடியோ தான் போடுவேன், போட்டுட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். காலையில் நிகழ்ச்சி பாட்டு போடுவாங்க பக்தி பாடலேருந்து, அதுக்கப்புறம் சுட்டி பசங்கள் பேசுறதுலேருந்து நிறைய விஷயங்கள். அது பசங்கள் பேசக்குள்ள அழகாக இருக்கும் அந்த பேச்சு. இது கேட்குறதுக்கே டைமிங்கும் செட் ஆகும். இந்த டைமுக்கு இது போடுவாங்க, இந்த டைம்லேருந்து இது கேட்கலாம், இந்த நிகழ்ச்சி இந்த டைம் கரெக்டாக போடுவாங்க, வேலை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி போட்டாங்களா, இந்த டைம் ஆயிடுச்சு, இந்த வேலையை முடிச்சிடலாம் அது பட்டுக்குள்ள அப்படின்ட்டு நிகழ்ச்சியை கேட்டுட்டே செய்வோம். மாடு ஆடு பிடிச்சிட்டு போவோம். காலையில் நிலத்துக்கிட்ட வேலை செய்யக்குள்ள எங்கனாலும் சரி கூட ரேடியா இருக்கும், என் கூட எடுத்துகிட்டு போவேன். நிறைய பேர் இப்போ ஃபோனில் கேட்குறாங்க, நிகழ்ச்சிகளும் நல்லா போயிட்டுருக்கு.
2: என் பெயர் உமா, நான் ஒட்டப்பட்டி அவை வழியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு 102.5 FM வானொலி நிகழ்ச்சி கேட்பது மிகவும் பிடிக்கும். நான் காலையில் நியூஸ் கேட்பேன், பிறகு மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்பேன். குறிப்பாக எனக்கு பாடல்கள் மிகவும் பிடிக்கும். பூவே பெண் பூவே நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். அது பெண்களுக்காகவே நிகழ்த்தப்படும் நிகழ்ச்சி, அதை மிகவும் உன்னிப்பாக கேட்பேன். நிறைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
3: வானொலி நிகழ்ச்சிகள் மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. தகவல்கள், பொழுதுபோக்கு, கல்வி, ஊக்கமூட்டும் கதைகள், இவை அனைத்தும் ஒரே மேடையில் கிடைக்கிறது. குறிப்பாக உள்ளூர் செய்திகள், சமூக பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் வானொலி மிக முக்கிய பங்கு ஆற்றுகின்றது என்பதை வானொலி ரசிகர்களே தங்களுடைய கருத்துக்களிலிருந்து பதிவு செய்தனர். நிறைவாக வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிப்பது என்பது ஒரு குரல் மட்டுமல்ல, அது ஒரு உறவு பாலம். இந்த உறவை பேணி காக்கும் உணர்வுகள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகள் கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நெற்பயிரில் உர மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:00.
6: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
7: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம மோகனூர்லேருந்து ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி எனக்கு வந்து இந்த கவுட் பிரச்சனை வந்து அடிக்கடி எனக்கு வந்துட்டுருக்கு, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ கவுட் பிரச்சனை அப்படிங்கிறது, கவுட்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு யூரிக் ஆசிட்னு சொல்லி ஒரு உப்பு இருக்கும். ஸோ அந்த உப்பு வந்து எங்கேருந்து வரும்னா, அந்த மட்டன் சிக்கன், ஸோ யூஸ்வலாக ஆல்கஹால் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அந்த உப்போட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இந்த யூரிக் ஆசிடுங்கிறது இந்த நிறைய எடுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கிட்னி தான், நம்ம கிட்னி தான் அதை வந்து வெளியில் தள்ளணும். ஸோ நிறைய குவான்டிட்டி உள்ளே வரும்போது நம்ம கிட்னியினால் வெளியில் தள்ள முடியாமல் அந்த சால்ட்டு, அந்த யூரிக் ஆசிடுங்கிற உப்பு வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கிறிஸ்டல்ஸ் அது வந்து. ஸோ அது பார்த்திங்கன்னா ஷார்ப்பான ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்திங்கன்னா சின்ன கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அது போய் மூட்டில் படியும். மெயினாக எந்தெந்த மூட்டில் படியும் கேட்டிங்கன்னா மெயினாக காலோட கட்டவரல் சைடில் படியும் ஒரு விஷயம்.

0: அடுத்தது ஆங்கிள் ஜாயிண்ட்டில், முழங்கால் மூட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சில ரொம்ப இதாக இருக்கும். சில சமயம் ஷோல்டரில் ரொம்ப ரேராக ஷோல்டரில் வரும், மணிக்கட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி இதில் வரும்போது அவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து யூஸ்வலாக சில லேபுக்கு ஒன்று ஒன்று மாறும். 7க்கு கீழே வச்சுக்கிறது எப்பயுமே பரவாயில்ல. சில லேபில் பார்த்திங்கன்னா 8 நார்மல் லிமிட்னு இருக்கும். ஸோ நார்மல் லிமிட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறது பரவாயில்ல. இன்கேஸ் அந்த இதெல்லாம் நான்வெஜ்லாம் நம்ம நிறைய எடுக்கும்போது அது போய் படியும் போது என்ன ஒன்னா மூட்டை போய் அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி ரெகுலராக அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபுட்டுக்கான சில விஷயங்கள்லாம் அவங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருந்தோம், இதுக்கான டேப்லெட் நம்ம கரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. தண்ணி வந்து அவங்க நிறையா குடிக்க வேண்டியிருக்கும், நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சில இதில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து சில ரொம்ப ஒபீஸாக இருக்க பேஷண்ட்டு, ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்க பேஷண்ட்டு, பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்க, ஏதாவது ஜீரண கோளாறு பிரச்சனைகள், இல்லை கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க, இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே யூரிக் ஆசிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஏன்னா கிட்னி போகிற பிளட் சப்ளை கம்மியாகுது, இல்லை கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாகுது, இந்த மாதிரி இதுலேயும் அந்த யூரிக் ஆசிட்ங்கிற உப்பு வெளியில் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம உடனே போய் நீங்கள் மருத்துவரை பாருங்கள், அவங்க யூரிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான டயட் சார்ட்டோ கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாது இந்த பிரச்சனை உங்களுக்கு. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: காற்று வெளியிடை கானமிசைக்கும் காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் அக்ஷய திருதியை அழைப்பு. சுபம் பொங்கும் அக்ஷய திருதியையில் உங்கள் இல்லம் எங்கும் தங்கம் பொங்கிட ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
10: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

முயலாமை குறித்து தான் நம்ம பேச இருக்கோம். முயலாமை பற்றின கருத்துக்களை வந்து நம்ம பரிமாற வந்து நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னும் சொல்லலாம். முயலாமை அப்படிங்கிறது எப்படி, அது நம்ம முன்னேற்றத்தின் ஒரு முதல் எதிரின்னே சொல்லலாம். தனி மனித முன்னேற்றத்தில் ஒரு பெரும் தடையாக இருக்கிறது இந்த முயலாமை தாங்க. முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறது வள்ளுவரினுடைய வாக்கு இல்லையா. அதற்கு ஒரு நேர் எதிரானது தானங்க இந்த முயலாமை அப்படிங்கிறது. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியே இது என்னால் முடியாது அப்படின்னு பின்வாங்கிறது சரியா இல்லை இல்லைங்களா. சோம்பலினால் ஒரு வேலையை தள்ளி போடுறது, அதையும் நம்ம முயலாமை அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு தனி மனித வளர்ச்சியை வந்து முடக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு பண்பாகும். முயலாமை ஏற்பட என்னென்ன காரணங்கள் இருக்குது அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
9: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

முயலாமை குறித்து பெரியவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா. என்ன சொல்கிறாங்க அந்த முயலாமை ஏற்படுறதுக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறத ஒரு கதை வழியாக அவ்வளவு எளிதாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். முயலாமை ஏற்பட என்ன காரணங்கள் இருக்கக்கூடும், மனிதர்களிடம் வந்து இந்த முயலாமை ஏற்பட பல உளவியல் காரணங்கள் வந்து சொல்லப்படுது, சூழல் ரீதியான காரணங்களும் இருக்குது. இந்த தோல்வி பயம் அது வந்து ஒரு முயற்சி செய்கிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்குங்க. நமக்கு எடுத்த அந்த காரியத்தில் ஒருவேளை நமக்கு அது வெற்றி கிடைக்கலைன்னா என்னாகும் அப்படிங்கிற அந்த தோல்வி பயம்தான் நம்மளை வந்து முயற்சி செய்ய விடாமல் தடுத்துருதுங்க. அடுத்து தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதால மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து தனக்கான திறமை வந்து குறைவு அப்படின்னு ஒரு தவறான ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ளே விதைச்சிடுறோமோ அதனால தான் இந்த முயலாமை வந்து வரக்கூடுது அப்படின்னும் சொல்கிறாங்க.

0: காரைக்கால் பன்மரை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் முயலாமை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. முயலாமை எங்கிருந்து வருது? ஒரு தனி மனித முன்னேற்றத்தில் இந்த முயலாமை வந்து எப்படி பல தடைகளை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த முயலாமை வந்து என்னென்ன காரணங்களால் இது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. மன அழுத்தம், தோல்வி பயம், இதெல்லாம் தான் அந்த ஒரு முயலாமை செய்வதற்கான ஒரு காரணமாக நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். சோம்பலுங்க அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்குது. உடல் அல்லது மன சோர்வினால் காரியங்களை வந்து தள்ளி போடுறது, தன்னம்பிக்கை இல்லாமை அதுவும் ஒரு காரணம்தான். தனது ஆற்றல் மீது சந்தேகம் கொள்வது, முயலாமை ஏற்படக்கூடிய விளைவுகளும் பல இருக்குது இல்லையா. முயலாமை அப்படிங்கிறது ஒரு சுவரை போலது, அது நம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை வந்து அது மறைத்து விடுதுங்க. அதனால் நம்மளுக்கான கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நம்ம வந்து இழந்து விடுறோம். சரியான நேரத்தில் முயற்சி செய்யாததால் மிகச்சிறந்த வாய்ப்புகள் நம் கையை விட்டு போகுது இல்லையா. மன அழுத்தம் இதுவும் இருக்குது இல்லையா. செய்ய வேண்டிய வேலைகளை அப்படியே தேங்கி போகும்போது தேவையற்ற ஒரு பயம், ஒரு பதட்டம் நம்ம மனசுக்குள்ளே வந்து வருது. இதால் அது ஒரு மன அழுத்தத்தையும் வந்து உருவாக்கிடுது. இதனால் நமக்கான அந்த முன்னேற்றத்துக்காக நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த அட்டவணையில் நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே தங்கி போகுது இல்லையா. ஒரு தேக்கம் வந்து ஏற்பட்டு போகுது. இந்த உலகம் எவ்வளவு வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு, முயற்சி செய்யாதவங்க ஒரே இடத்துல தேங்கி தானே போகிறாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இன்சொல் அமுது நிகழ்ச்சி நாளை இரவு 9:55. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தார் பைக்கல், கிரீன் நெட், ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இயலாமை குறித்து பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இந்த முயலாமையால நம்மளுடைய சுயமரியாதையும் குறையுது இல்லைங்களா. எதையும் சாதிக்கல அப்படிங்கிற எண்ணம் காலப்போக்கில் ஒருவருடைய சுய மரியாதையை வந்து சிதைத்து விடுதுங்க. இந்த முயலாமையை வெல்வது எப்படி, தொடர்ந்து பேசுவோம். முயலாமை அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒன்று இல்லை, முறையான பயிற்சியின் மூலம் இதை நம்மளால கடக்க முடியுங்க. சின்ன சின்ன இலக்குகளை வைத்து நாம் நகர்ந்தோமானால் இந்த முயலாமை ஒரு நாள் நம்மை விட்டு கண்டிப்பாக விலகிடும். ஒரு பெரிய வேலையை பார்த்து மலைச்சு போகக்கூடாது, அதையே சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து செய்ய தொடங்க வேணும். நேர்மறையான சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும், என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். தோல்வியை ஒரு கற்றலாக நம்ம பார்க்கணுங்க. தோல்வியிலிருந்து நம்ம பாடங்களை எடுத்துக்கும் போது அந்த தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்து வரும், அது ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தோல்வி பயம் நம்மை விட்டு கண்டிப்பாக விலகிவிடும். இந்த சுறுசுறுப்பான சூழலையும் கூட உருவாக்கணும் இல்லையா, அப்போ தான் அந்த முயலாமை அப்படிங்கிறது நம்மை விட்டு ஆகணும். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும், அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களோட நட்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் கூட நம்மளை ஊக்குவிக்குங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:30.

0: நேரம் 10:35. வானொலிக்கு 90. சுதந்திர கால நிலையிலங்க 1947களில் இந்தியாவில் 6 வானொலி நிலையங்களே இருந்திருக்கு. இவை 18 டிரான்ஸ்மீட்டர்களை கொண்டிருந்தது. அவை 2.5% நிலப்பரப்புக்கு மட்டுமே சென்றடைந்ததுங்க. இதனுடைய சிறப்பு சேவைகள் 1957 விவித் பாரதி வர்த்தக சேவை வந்து தொடங்கப்பட்டது. 1969 யுவ வாணி இளைஞர்களுக்கான சேவையும் அறிமுகமாச்சு. 1977 எஃப்எம் ஒளிபரப்பும் தொடங்கியதுங்க. இன்றைய காலநிலையில் சுமார் 90% இந்தியாவின் நிலப்பரப்பை வானொலி சென்றடையுதுங்க. வானொலிக்கு 90 தொடரட்டும், அதன் சேவை ஆண்டுகள் பல 100.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
4: என்ன சுனாமியா?
3: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி

0: வேவ் பூல், வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இன்றைய சிந்தனை அரங்கத்தில் முயலாமை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இந்த முயலாமை குறித்த கதையும் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். முயலாமையை குறித்து முயலும் ஆமையும் பேசாம வேறு எந்த கதை பேசும்? முயல் ஆமை கதை நமக்கு ஒரு பொதுவான நீதியை சொன்னாலும் அது வெவ்வேறு கோணங்களில் நம்ம பார்க்கும்போது பல சுவாரஸ்யமான வாழ்க்கை பாடங்கள் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இதில் ஒரு மரபு வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிதானமே பிரதானம் இல்லையா. அதை கொண்டு மையமாக கொண்டு தான் அந்த கதை இருக்குது. ஒரு தன்னம்பிக்கை இல்லையா, அதில் முயலாமை அப்படிங்கிற விஷயமே இல்லை. இல்லை, ஆமை வந்து மெதுவாக போகக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னாலும் அது முயற்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது தொடர்ந்து சோம்பல் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் அது வந்து அந்த பயணத்தை அந்த போட்டியை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்ததுனால தான் வெற்றி பெற்றது இல்லையா. அதனால் அந்த ஆமை முயற்சியை செஞ்சிருக்கு. முயலாமை இல்லாமல் அதோடைய முயற்சி தொடர்ந்து இருந்ததால் தான் அது வெற்றியும் பெற்றிருக்கு இல்லையா.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: காரைக்கால்
0: பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 10:49:39. முயலாமை குறித்து பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. முயல் ஆமை கதை வந்து சொல்லுதுங்க அந்த முயலாமை பற்றி இல்லையா. முயற்சி வந்து செய்து கொண்டே இருந்ததுனால அந்த ஆமைக்கு வந்து வெற்றி கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. விடாமுயற்சி மற்றும் ஒருமுகப்பட்ட கவனத்திற்கு இந்த கதை ஒரு உதாரணமாக இருக்குங்க. திறமை இருந்தாலும் அலட்சியம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக தோற்று போயிடுவோம் அப்படிங்கிறதையும் இந்த கதை வந்து நமக்கு சொல்லுது இல்லையா. வேகம் குறைவாக இருந்தாலும் அந்த தொடர் உழைப்பு அது வெற்றியை கொடுக்கும் இல்லையா. இந்த கதையை நம்ம சிறு வயதில் கேட்டிருப்போம். அப்போ இந்த தொடர் முயற்சி, விடாமுயற்சி இதை பற்றி தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைய கால குழந்தைகள் வந்து கேட்குது, ஏன் அடுத்த நாளைக்கு இந்த முயலுக்கும் ஆமைக்கும் மறுபடியும் போட்டி வைக்கக்கூடாதா, இந்த தடவை அந்த முயல் வந்து தன்னுடைய தவறை வந்து திருத்திக்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு குழந்தைகள் கேட்குறாங்க இல்லையா. அது போல் இந்த கதையினுடைய கருத்துக்களும் வந்து பல வந்து இருக்குங்க. ஒருவேளை முயல் தன்னோட தவறை திருத்தி வெற்றியும் பெறலாம் இல்லையா, வேகமாகவும் அதே சமயத்தில் நிதானமாகவும் இருப்பவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு புது கதையை வந்து இன்றைய குழந்தைகள் வந்து எழுதுறாங்க.
6: என்ன வேணும்?

0: நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பன்மலை 100.3 நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: மருதாச்சலம்
1: சிந்தனை அரங்கத்தில் நம்ம இன்னைக்கு முயலாமை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். முயல் ஆமை கதையில் நம்ம வந்து எப்படி எல்லாம் பார்க்கலாம், இந்த காலத்து குழந்தைகள் வந்து இந்த கதையை எப்படியெல்லாம் அவங்க வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த முயலாமை கதையில் அந்த ஆமை வந்து ஒரு கோரிக்கை வைக்குது. என்ன கோரிக்கை வைக்குதுன்னா, நம்ம போகிற அந்த போட்டிக்கான பாதையில் ஒரு ஆறும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதாகவும் குழந்தைகள் வந்து நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆமையினுடைய திறமை என்ன, தண்ணீரில் நீந்தும் போது அது வேகமாக போகும் இல்லையா, முயல் வந்து நிலத்தில் வேகமாக போகக்கூடியது. அப்போது நாம் நம்ம பலத்துக்கு ஏற்றவாறு ஒரு ஆடுகளத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து இறங்கணும். எந்த ஆடுகளத்தில் நம்மளுடைய பலம் வந்து வெற்றியை தருமோ, நம்மளுடைய திறமை வந்து எங்கே எடுபடுமோ அந்த களத்தில் வந்து நம்ம இறங்கணும், சரிங்களா. நம்மக்கிட்ட ஒரு களம் இருக்குது அப்படின்னு நம்மளை விட திறமைசாலிகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் அந்த களத்தை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது. நம்ம திறமை வந்து எந்த இடத்துல வந்து வெற்றிக்கான ஒரு பாதையை வந்து கொடுக்குமோ அந்த களத்தை நம்ம தேர்ந்தெடுக்க வேணும் அப்படிங்கிறது இந்த கதை சொல்லுது.

முயலாமை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லையா, அந்த கதையில் வந்து ஒரு குழு பணி, ஒரு பார்வை வந்து எப்படிங்க கொண்டு வருது? அந்த ஆடு களத்தில் வந்து கேட்டுச்சு இல்லையா, ஆமை வந்து

0: எனக்கான ஒரு களமாகவும் இருக்கணும், அது குறுக்க ஒரு ஆறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா நான் தண்ணியில் வேகமாக நீந்தி போவேன்னு சொல்லி. அப்போ முயல் கேட்குது, என்னால் தண்ணியில் நீந்த முடியாதே, அப்போது நிலத்தில் வந்து இருந்து நீங்கள் ஆற்றுக்கு வரும்போது நான் உன்னை என் முதுகில் சுமந்துட்டு போகிறேன் அப்படின்னு அந்த ஆமை வந்து சொல்வதாகவும் இருக்குது. அப்போ அங்கே ஒரு குழு மனப்பான்மை வந்து வருது, இருவரும் சேர்ந்து வந்து பயணிக்கலாம் அப்படின்னு வருது. அப்போ இருவருடைய திறமையும் வந்து அந்த இடத்துல சரிசமமும் ஆகுது இல்லைங்களா. ஒரு தனி மனித மனப்போக்கு அப்படியும் வந்து இந்த கதையில் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த முயலோட மனநிலை எப்படி இருக்குது, அது வந்து ஒப்பிட்டு பார்க்குது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்குது, இவங்களை விட நான் வேகமானவன் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா. அந்த எண்ணம் வரும்போது வளர்ச்சி நின்று போயிடுதுங்க, தனி மனிதனுடைய வளர்ச்சி நின்று போயிடுது. ஆமையினுடைய மனநிலை எப்படி இருக்குது, அது சுய முன்னேற்றத்தை வந்து சார்ந்து இருக்குது. முயலை தோற்கடிக்கணும்னு நினச்சது ஆமை இல்லையே, தனது இலக்கை அடையிறதுக்கே அது மெல்ல மெல்ல நகர்ந்து போச்சு இல்லையா. அந்த ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்பவும் நம்ம இந்த கதையினுடைய நீதியை வந்து ஒரு பாடமாக கொண்டு வரலாம். அந்த ஒவ்வொரு பாடமும் நல்ல ஒரு நீதியைத்தான் தருது இல்லையா.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இந்த முயலாமை கடைசியில என்னதாங்க சொல்ல வருது அப்படின்னா, நல்ல ஒரு முயற்சி வந்து இருக்கணும், திறமையை நம்ம திறமை எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம போட்டி போடணும் அப்படிங்கிறது தாங்க சொல்லுது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி வந்து மெய்வருத்த கூலி தரும் இல்லையா. அதனால் அந்த முயலாமையை நம்ம கண்டிப்பாக கைவிடணும். முயலாமைன்ற அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் எடுத்து பார்க்கணும். நமக்கு சாதகமாக இருக்கல சமயங்களில் அப்படிங்கும்போது நம்மளுடைய உழைப்பு வந்து அதற்கான பலனை வந்து பெற்றுத்தருங்க. முயலாமை அப்படிங்கிற இருளை அகற்றி முயற்சி என்னும் ஒளியை ஏற்றினால் மட்டுமே வாழ்வில் வந்து வெற்றி சாத்தியம். தொடர்ச்சியான சிறு சிறு முயற்சிகளை ஒரு மனிதனுடைய மாபெரும் சாதனையாக, ஒரு சாதனையாளனாகவும் அது வந்து மாற்றிவிடுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம காரைக்கால் பன்மறை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், பல வலைத்தள பக்கங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி வந்து அப்படியே நிறைவுக்கு வந்துருச்சு. மீண்டும் ஒரு அருமையான தருணத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நிறைவு பெறப்போகக்கூடிய இந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் கடைசியாக நம்ம ஒரு பாடலையும் வந்து கேட்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ ராஜி.

நம்ம ஃபேவரட் காரைக்கால் எஃப்எம் 100.3ல நான் ஆர்ஜே எம் கிரேஸ். சிநேகிதிகளுக்கான பிரத்யேகமான இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வணக்கம் தோழி.

0: 65 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
8: நாம காரைக்கால் FM 100.3 நம்மளுடைய நிகழ்ச்சிகள், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேறணுன்ற துடிப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நாம் யார், நம்முடைய உண்மையான பலம் என்னன்றது நம்ம உணர்றது இல்லை. நாம் இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு மிக சிறந்த பெண்ணாக உருவெடுக்க விரும்பினா அதுக்கு முதல்ல நம்மளை நாமே செதுக்கணும். ஒரு சிறந்த வடிவமாக நாம் உருவெடுக்க என்னெல்லாம் செய்யலாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஆகக்கூடிய சிறந்த நிலை, பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யார் செல்ஃப். கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க, குஷியாருங்க. இது காரைக்கால் எஃப்எம் 100.3 100% உங்களுக்கான எஃப்எம்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: இட்லி நமது காரைக்கால் பண்பலி 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா அம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
6: நேர்லி நமது காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்லி நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடைக்கும் போகணும். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்
11: திருவாரூர். பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: நெல்லை நாளை மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

0: வழங்கும் ஊரும் உறவும்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
4: என்ன சுனாமியா?
3: ஆமாங்க.

0: மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆகக்கூடிய சிறந்த நிலை அது எப்போ கிடைக்கும், எப்படி எட்டப்படும் அப்படின்றது தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம என்னென்ன செய்யணும், அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் இதை கொண்டு வரதுன்றது ஒரே நாளில் நடக்கிற மந்திரம் கிடையாது, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். நம்மளுடைய பழக்க வழக்கம், சிந்தனைகள், செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக நாம் கனவு காண்ற அந்த சிறந்த பெண்ணாக மாற முடியும். நம்மளை நாம் புதுப்பிச்சுக்கிறது காலத்தோட கட்டாயம் கூட, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோன்னா, முதல்ல நீங்கள் ஆகக்கூடிய சிறந்த நிலை வேணும், பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் வேணும் அப்படின்னா, முதல்ல வேண்டியது செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு நமக்கு வேணும். நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனாக மாறுறதுக்கு முதல் படி, நம்மளை பற்றி நாம் முழுசாக தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பலம் என்ன, வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அஸ், நம்மளுடைய பலவீனம் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு லிஸ்ட் போடணும். நமக்கு எதெல்லாம் பயம், நமக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி, அப்புறம் நம்மளுடைய இலக்கு, கோல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு திசையறியாத கப்பல் மாதிரி ஆகிடுவோம். அதனால் அதை முதல்ல தீர்மானிக்கணும். நம்மளுக்கு செல்ஃப் அவேர்னஸுடைய கோலும் நம்மளுக்கு முக்கியம், இலக்கு அப்படின்றது வந்து நமக்கு நிச்சயமாக வேணும், அதை தீர்மானிக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட மாற்றத்தை கொண்டு வரணும். ஆனால் உடனே மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல், அப்படியே இன்னைக்கு நான் 7 மணிக்கு எழுந்திருப்பேன், நாளைக்கு உடனே அப்படியே நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், அப்படி மாற்றம் கிடையாது. டெய்லி 1% சேஞ்ச் பண்ணுங்கள். இன்னைக்கு 7, நாளைக்கு 6, 6, 6 அந்த மாதிரி அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா, நீண்ட கால அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பதினோரு மணி 15 நிமிடத்தில் இது வணக்கம் தோழி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

11:20 பத்து நொடியில் இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இது வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் என்ன தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆகக்கூடிய சிறந்த நிலை, பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படி வரணும்னா என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப், ஆரோக்கியமான உடல் மற்றும் ஆரோக்கியமான மனநிலை வேணும். உடல் ஆரோக்கியமா இல்லைன்னா நம்மளால எதுலேயுமே முழு கவனத்தோட எந்த செயலுமே செய்ய முடியாது. ஆரோக்கியமான உணவு முறைகளில் நம்ம வாழ்க்கையை இணைச்சிக்கணும். புரத உணவுகள், சீரான உடற்பயிற்சி நம்ம மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். அதே மாதிரி மன ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். உடைந்து போன உறவுகள் இல்லைனா கடந்த கால தோல்விகள், இதிலிருந்து மீண்டு வரது கடினமாக தெரியலாம், ஆனால் வழிகளை பாடமாக எடுத்துக்கிட்டு முன்னேறணும். அது நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷனை கொண்டு வரும்.

கரைக்கல்பண்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் ஆகக்கூடிய சிறந்த நிலையை எப்படி அடையலாம், த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சிட்ருக்கிறோம்.

இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுடைய சுய விழிப்புணர்வு, நம்மளை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆரோக்கியமான மனநிலை, ஆரோக்கியமான உடல்நிலை இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த மூன்றாவது ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும். கற்றல் வந்து நிறுத்தவே கூடாது. தாயின் கருவறையிலிருந்து நம்மளுடைய கல்லறை வரைக்கும் கற்றல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த கற்றலை நம்மளோட பாடமாக எடுத்துக்கிட்டு வரணும் இல்லையா. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் டெக்னாலஜின்றது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நாம் ஈடு கொடுக்கணும்னா எப்போவுமே ஒரு மாணவியாக இருந்து நம்முடைய நாலேஜை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நியூ ஸ்கில்ஸ் அப்படி தேடி தேடி கற்றுக்கணும். அப்படி ஏதாவது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்னா தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். புதிய மொழிகள் கற்றுக்கிறது, அப்புறம் துறை சார்ந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறது, இது மாதிரி அப்டேட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷனாக நம்ம மாறலாம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வணக்கம் தோழி.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: நமது பண்பலை நேயர்களுக்கு தங்களின் மூலம் கடிந்த நல் வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலை 100.3 நேயர்களுக்கு தங்களின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
9: ஜாலியா கொண்டாடலாம்.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கு நீங்கள் ஆகக்கூடிய சிறந்த நிலை எப்படி வரும் அப்படின்னாக்கா சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல அடுத்த முக்கியமான

விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒழுக்கம் மற்றும் பழக்க வழக்கங்கள். இந்த டிசிப்ளின் அதோடைய ரிலேட்டடான ஹேபிட்ஸ் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா உங்களுக்கு? நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுன்றது வந்து நம்மளுடைய திறமையை விட நம்மளுடைய ஒழுக்கம் தான். இந்த டிசிப்ளின் தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒரு நாளை எப்படி தொடங்குகிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுது. அதிகாலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை, அதெல்லாம் கடைபிடிக்கணும். இன்னைக்கு இதை செய்கிறோம் அப்படின்னா கண்ணு முழிக்கும் போதே இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு பிறண்டு படுக்காமல் இதை நம்ம ஏஞ்சால் தான் நம்ம இதை செய்ய முடியும் அப்படின்றத ஒரு ஸ்பார்க் மாதிரி எழுந்திருக்கணும். நம்ம மொபைல் ஃபோனை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய பயன்பாட்டை குறைச்சிட்டு பயனுள்ள வேலைகளில் நம்முடைய நேரத்தை செலவிடணும். தேவையற்ற இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய பயன்பாட்டை குறைச்சிக்கணும். நம்மளுடைய கவனத்தை அது சிதறடிக்குது, அதனால தான் அதை சொல்ல வரும். நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்கக்கிட்ட நம்மளுடைய நேரத்தை செலவிடலாம். அது ரொம்ப குவாலிட்டி டைமாக இருக்கும். அது வந்து டாக் வித் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம நிறைய பேசும்போது அது குவாலிட்டி டைமாக அது மாறும். நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக மாறும்போது தான் அது தானாகவே உங்களுடைய சிறந்த மதிப்பும் உங்களுடைய சிறந்த பதிப்பும் வெளிப்படும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: காரைக்கால் பண்பலி 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வணக்கம் தோழி. நீங்கள் ஆகக்கூடிய சிறந்த நிலை, த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப், இதை எப்படி கொண்டு வரணும், அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி எப்படி சொல்லணுன்னாக்கா, நம்மளுடைய முதல் ஸ்டெப் என்னன்னாக்கா செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும், சுய விழிப்புணர்வு. அது ஏன் எதற்காகன்றது சொல்லியிருக்கிறோம். ஆரோக்கியமான உடல் மற்றும் ஆரோக்கியமான மனநிலை வேணும். அடுத்து எப்போவுமே கண்டினியூஸான லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் டிசிப்ளின் மற்றும் ஹேபிட்ஸ், அதை ஒழுக்கம் மற்றும் பழக்க வழக்கங்கள் நம்மளை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். நம்முடைய வெற்றிக்கு காரணம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் அப்படின்றத, அந்த ஒழுக்கம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படி யோசிக்கிறீங்களா? அதுதாங்க பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட், நேர்மறையான சூழல் நம்மளுக்கு நிச்சயமா தேவைப்படுது. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நீங்க யார்கிட்ட பழகிறீங்கன்றது சொல்லுங்க. நீங்க

யாருன்றத நான் சொல்கிறேன் அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மளுடைய வளர்ச்சியை நிச்சயமாக தீர்மானிக்கிறாங்க. நமக்கு ஊக்கம் அளிக்கிறதா இருக்கட்டும் சரி, நம்மளுடைய வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் சரி, அவங்கக்கிட்ட உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுங்கள். உங்கக்கிட்ட எதிர்மறையாக பேசுகிறவங்க கிட்ட இருந்தும், உங்களுடைய தன்னம்பிக்கை குறைக்கிறவங்க கிட்ட இருந்தும் நிச்சயமாக தள்ளிடுங்க. அதில் நோ காம்ப்ரமைஸ்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின்

0: பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: பதினொரு மணி 50 நிமிடத்துல காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். நீங்களாகக்கூடிய சிறந்த நிலையில் த பெஸ்ட் வேர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபை கொண்டு வரணும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதில் திரும்ப சின்ன ரீகேப் கொடுத்துடலாம். சுய விழிப்புணர்வு நமக்கு வேணும். நம்மளுக்கு எது பலம் எது பலவீனம்ன்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய இலக்கை வந்து தீர்மானிக்கணும். இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும். ஆரோக்கியமான உடல்நிலை மற்றும் ஆரோக்கியமான மனநிலையும் வேணும். கற்றல் எப்போவுமே இந்த டிஜிட்டல் வேர்ல்டு நம்மளுக்கு டெக்னாலஜிஸாக புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம முன்னேறலாம். ஒழுக்கம் மற்றும் பழக்க வழக்கங்கள் இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் மாதிரி நம்ம டிசிப்ளினரி ஆக்ஷன் நம்மளே நமக்கு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஹேபிட்ஸை மாற்றியே ஆகணும். அடுத்து நேர்மறையான சூழல் நம்மளுடைய பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டை வச்சுருந்தால் தான் நமக்கான தெளிவான இலக்கை நோக்கின பயணம் நம்மளை சேர்ந்து தொடர்ந்து பயணமாக பயணிச்சுக்கிட்டே இருக்கும்.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் தோழி. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரக்கூடிய தருணம் வந்தாச்சு. நீங்கள் ஆகக்கூடிய சிறந்த நிலை, த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா நமக்கு அது வந்து ஒரு இலக்கு இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷனை கொண்டு வரணும்னா அது வாழ்க்கை முறையே மாற்றணும். இது இந்த இலக்கு முடிச்சுட்டு அதோடு விட்டுடலாம் அப்படி கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை. நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் சிறந்தவரா இருக்கீங்களா, அதுதான் முதன்மையான உண்மையான கேள்வி. தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, எல்லாமே புது அனுபவம் தான். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு விடாமுயற்சியோட செயல்பட்டா உலகமே வியக்கிற அளவுக்கு பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபா நீங்க உருகெடுக்கிறது உறுதி.

இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:40. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் என்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.

பனிரெண்டு பத்துக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் வி ஹர்ஷன். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:30 தகைசார் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:50 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி. கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கும் LSEL திரையிசை. 3:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் LSEL திரையிசை. 4:00 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் தேநீர் நேரம். 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் பாட்டிக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணிகள் நெற்பயிரில் உர மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 8:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இசை ஊஞ்சல். 9:55

0: we end this news bulletin.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:10.

0: நேயர்களினி கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இன்றைய மனதில் நின்றவை நிகழ்ச்சி தரும் முதற் பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: பியன் கண் மருத்துவமனை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
3: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: முதல் பாடலில் ஒலித்த குரல்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா. இனி வருகிறது மஞ்சு விரட்டு.

0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். எங்கள் சோலை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்களில். தளபதி.

0: பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் நின்றவை. இன்றைய மனதில் நின்றவை நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் புது புது அர்த்தங்கள்.

0: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: எனும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
3: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தி

உள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர்.
இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக

0: மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்கு சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மைனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலையோடு. நேரம் இப்பொழுது 12:50.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
10: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
11: வணக்கம் தம்பி.
12: வணக்கம்.
11: உங்க பேர் என்ன? எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
12: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் கிளிஞ்சல் மேடு, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
11: சரிங்க பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
12: உடற்பயிற்சி நன்மைகளை பத்தி சொல்ல போறேன்.
11: எங்க சொல்லுங்க?
12: தொழில் உழைப்புமே வழிகாட்டி தற்போது உள்ள ஸ்மார்ட் வாட்ச், பிஸ்னஸ் டிராக்கர் போன்ற கருவிகள்

0: இதய துடிப்பு, தூக்கம், மன அழுத்தம் உள்ளிட்ட தரவுகளை துல்லியமாக இந்த தரவுகளை பயன்படுத்தி செயற்கையின் முன்னறிவு ஒருவர் தனிவருக்கும் ஏற்றவாறு பிரத்தியமாக உடற்பயிற்சி அட்டவணை உணவு திட்டங்களை உருவாக்குவது தற்போது பிரபலமாகி வருகிறது. இணைந்த ஆரோக்கியம் பசைகளுக்கு மட்டுமல்ல மன ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி திட்டங்கள் வரும் காலங்களில் எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த வகையில் யோகா, பைலட், அந்த தியானம், மூச்சு பயிற்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். வலிமை பயிற்சி இன்னா வயதினருக்குமான எடை தூக்கு பயிற்சிகள் அல்லது உடல் எடையை கொண்டு செய்யப்படும் பயிற்சிகள் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெற உள்ளன. ஊட்டு பயிற்சி, மக்கள் இப்போது ஜிம்முக்கு செல்வது, ஆன்லைன் பயிற்சிகள், நேரடி வாய்ப்புகள் என அனைத்தையும் விரும்புகிறார்கள். இதன் மூலம் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் அவர்களால் பயிற்சி செய்ய முடிகிறது. குழுவாக பயிற்சி, ஒரு குழுவாக இணைந்து பயிற்சி செய்ய மக்கள் விரும்புவதால் சமூகத்தால் நடத்தப்படும் வெல்னஸ் திட்டங்கள், குழு வகுப்புகள், ஓட்ட பந்தய குழுக்கள், சைக்கிள் ஓட்டும் குழுக்கள் ஆகியவை பெருகி வருகிறது. சுற்றுச்சூழல் அக்கறை, சுற்றுச்சூழலுக்கு உடல் பயிற்சிகளை முக்கியத்துவம் பெறுகின்றன. மக்கள் உடல் பயிற்சிக்கு ஏற்ற வகையான வாடகையை வாங்குகிறார்கள். உடற்பயிற்சி மையங்களும் இன்சாரத்தை சேமிக்கும் வசியங்களையும் திறந்த வெளியில் பயிற்சி அளிப்பிலையும் பூக்குகின்றன.
1: சூப்பரா சொன்னீங்கப்பா உடற்பயிற்சியோட நன்மைகள் பத்தி. நீங்க உடற்பயிற்சி எல்லாம் உங்க வீட்டுல பண்ணுவீங்களா?
0: பண்ணுவேன்.
1: சரிங்கப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய பிறகு என்ன ஆகும்?
0: ஆர்மி.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் பண்பலையின் நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேரம் இப்பொழுது 12:55, காரைக்கால் பண்பலையின் 1.3 இனி தொடர்கிறது பன்னிசை.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் ஒரு மணி இணைந்திருக்கிறோம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரில் இனி நாம் கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியை வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
9: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
9: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

காரைக்கால் பண்பலை 100.3 தேன்வழி நிகழ்ச்சியோட நம்ம இணைய போறோம். இன்னைக்கு நம்ம கேட்க போற முதல் பாடல் கண்ணதாசன் வரிகள், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில, கே ஜி ஜேசுதாஸ், பாணி ஜெயராம் குரல்களில் 1977 வெளியான அந்தமான் காதில் இந்த படத்துல இருந்தேன்.

நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நமது பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பண்பலையின் உருப்புளி மூன்றில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடல் வாலியின் வரிகள், இளையராஜா இசையில, பி சுஷீலா குரல்ல 1978 வெளியான சிட்டுக்குருவி படத்திலிருந்து பாடல் ஒலிக்குது.

0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: டெலிலோகே ஆப், வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री நம்பர் 14454 से प्राप्त किया सकती है.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: 1:15:20 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன் மழை நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடலிலே ராஜா இசையில ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்கள்ல 1977 வெளியான காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து பாடல்.

0: நேர்லே நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சல் அமுது. தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நம்ம காரைக்கால் FM 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். அனில் பாஸ்தா.
8: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: கண்காட்சி
10: மற்றும் சிறப்பு விற்பனை
11: ஒரு மே மாதம் 13-17 வரை.
0: நலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
12: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
10: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: பண்பலை நொறுபொழி மூன்றில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மொழி நிகழ்ச்சியுடன் நாம இணைந்திருக்கிறோம். அடுத்து நாம கேட்க போற இந்த பாடல் தியாகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி குரல்ல வருது. 1978 வெளியானது இந்த படம்.

0: அவர்களுடன் நீர்முகம். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற காத்திருங்கள் நேர்களே. பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன் மழை. இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.

நெகிழி நமது காரைக்கால் பண்பலின் 1.3 இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் ஜெயக்குமார்.

0: நெல்லை நமது காரைக்கால் பண்பலின் 1.3 நிகழ்ச்சிகள் மற்றும் தகவல்களை அப்டேட்ஸுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. 1:30 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3
1: ஆகாஷ்வாணி. தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
2: தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறது வான்புகழ் தந்த வள்ளுவம். இவ்வுலகில் தோன்றியவர்கள் புகழ்பட வாழ்வதற்கான பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே பொய்யில் புலவர் வலியுறுத்துவது. இந்திய திருநாடு பல்வேறு தலைவர்களையும் அறிஞர்களையும் இவ்வுலகிற்கு கொடையாக தந்துள்ளது. உலக அரங்கில் இந்திய திருநாட்டின் பெருமைகளை பறைசாற்றும் பலருள் ஒப்பாரும் மிக்காரும் மற்ற ஒருவர் குருதேவ் என அறியப்படும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இன்று 7 மே கவிஞர், அறிஞர், கல்வியாளர், ஓவியர், இசையமைப்பாளர், இயற்கை நேசர் என பன்முகம் கொண்ட விஸ்வகுரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1861 7 வங்காளத்தின் கல்கத்தா நகரில் தேவேந்திரநாத் தாகூர், சாரதா தேவி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். கல்வி மற்றும் பொருளாதார நிலையில் சிறந்து விளங்கிய குடும்பத்தில் பிறந்த தாகூர் அவர்கள் முறையான பள்ளிக்கல்வியில் பெரிதும் நாட்டம் இல்லாதவராக இருந்தார். தனியாக ஆசிரியர்களை நியமித்து வானியல், கணிதம், அறிவியல், சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்றவற்றை பயின்றார். தனது 8வது வயதிலேயே கவிதை மற்றும் நாடகம் எழுதும் ஆற்றல் கொண்டிருந்தார். தன்னுடைய 16வது வயதில் பானு சிம்ஹா என்கிற புனைப்பெயரில் தனது முதல் கவிதை நூலினை வெளியிட்டார். சட்டக்கல்வி பயிலும் நோக்கில் லண்டனுக்கு சென்றார். லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றார். ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, கோதே, கீட்ஸ் ஆகியோரின் எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சட்டப்படிப்பினை முழுமையாக முடிக்காமலேயே இந்தியா திரும்பினார். வால்மீகி பிரபிதா என்கிற தனது முதல் நாடகத்தை 1881 தனது 20வது வயதில் எழுதினார். ராஜா ஓ ராணி, விசர்ஜன் போன்ற இவரது நாடகங்கள் மிகவும் புகழ்பெற்றவை. கவிதைகள், நாடகங்கள் மட்டுமின்றி சிறுகதைகளும் எழுதும் திறன்மிக்கவர் தாகூர். வங்க மொழியில் தாகூர் எழுதிய கல் பகுச்சா என்ற 80 சிறுகதைகளுடைய தொகுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 1901 வெளியிடப்பட்ட நை வேதியா, 1906 வெளியிடப்பட்ட கேயா, ரவீந்திர சங்கீத் என்றழைக்கப்படும் தாகூரின் 2230 பாடல்களின் தொகுப்பு போன்றவை சிறந்த படைப்புகளாக இன்றளவும் போற்றப்படுகின்றன. சங்கீத கல்பதரு என்ற இசை நூலில் இந்திய ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாய் திகழும் சுவாமி விவேகானந்தர் கவிகுரு தாகூரின் பாடல்களையும் தொகுத்துள்ளார். தாகூர் தனது சிறந்த நண்பரான விவேகானந்தருக்கு மெட்டமைத்து பாடல்களை பாடும் பயிற்சியை தந்துள்ளார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். தாகூர் அவர்களின் எழுத்தாற்றலுக்கும் இந்திய இலக்கிய தரத்திற்கும் மணிமகுடம் வைத்தார்போல் கீதாஞ்சலி என்கிற தாகூர் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பு

இவருக்கு 1913 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வங்கமொழியில் எழுதப்பட்ட கீதாஞ்சலி 157 பாடல்களை கொண்ட முதல் பதிப்பாக 1910 ஆண்டு வெளியிடப்பட்டது. கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு 1912 ஆண்டு இந்தியன் சொசைட்டி ஆஃப் லண்டன் என்னும் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. தாகூர் அவர்களே வங்கமொழி கீதாஞ்சலியை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். WB Yeats என்பவரின் உதவியோடு கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை மேலும் மெருகேற்றினார் தாகூர். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், முதல் ஆசியர், முதல் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் என பல்வேறு பெருமைகளை இந்தியாவிற்கும் தாகூருக்கும் கொணர்ந்து சேர்த்தது கீதாஞ்சலி என்றால் மிகையல்ல. கீழை நாடுகளின் பாரம்பரியத்தினையும் ஆன்மீக சிந்தனைகளையும் மேலை நாடுகளின் அறிவியல் சிந்தனைகளோடு இணைத்து தனது எழுத்துக்களை வடிவமைத்தவர் தாகூர். அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு சேர இணைந்து செயல்படும் போது கிடைக்கப்பெறும் நன்மை அளவிடக்கரியது. நில எல்லைகளின் அடிப்படையில் மட்டுமின்றி தனி மனிதனின் மனங்களிலும் ஆத்மார்த்தமான ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இந்திய ஒற்றுமை என்பது இந்திய மனங்களின் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தியவர் தாகூர். வங்கப்பிரிவினை சமயத்தில் பொன்னான வங்காளம் என பொருள் தரும்படியான அமர் சோனா பங்களா என்ற பாடலை மக்களை ஒன்றுபடுத்தும் நோக்கில் எழுதினார் தாகூர். பின்னாளில் 1971 ஆண்டு வங்கதேசம் என்ற தனி நாடு உருவான போது அமர் சோனா பங்களா என்ற பாடல் வங்காளதேசத்தின் தேசிய கீதமாக ஆனது. அது மட்டுமின்றி இந்திய நாட்டின் பல்வகை வேறுபாடுகளையும் வேறுபாட்டில் நிலவும் ஒற்றுமையினையும் முன்னிலைப்படுத்தி ஜனகணமன என தொடங்கும் பாடலை எழுதினார் தாகூர் அவர்கள். ஜனகணமன பாடலை கல்கத்தாவில் 1911 ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடினார். தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் 1950 ஆண்டு ஜனவரி 24 அன்று இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா, பங்களாதேஷ் என இரு நாட்டு தேசிய கீதங்களையும் தந்த பெருமை ரவீந்திரநாத் தாகூரையே சேரும். சிறுவயதில் முறையான பள்ளிக்கல்வியில் நாட்டமற்றிருந்த தாகூர் அவர்கள் கல்வியை பற்றி 1750 பக்கங்களில் சுமார் 130 கட்டுரைகளை எழுதும் அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டார். கல்கத்தாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போல்பூரில் 1901 ஆண்டு சாந்திநிகேதன் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கினார் தாகூர். சாந்திநிகேதன் இயற்கையான சூழலில் அமைந்த கல்வி நிறுவனமாகும். மழலையர் பள்ளி முதல் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வரை சாந்திநிகேதனில் அமைந்திருந்தது. மாணவர்களின் சுய ஆர்வங்களின் அடிப்படையில் கற்றல் நிகழ்ந்தது. தங்கி பயிலும் பள்ளிகளில்தான் மாணவர்கள் நிறைவாக கற்க முடியும் என்பதை தாகூர் என்றும் வலியுறுத்தினார். கல்வி இயற்கையின் வழியே நடைபெற வேண்டும். கருத்துக்களை திணிப்பதாக அமையக்கூடாது. மாணவர்களின் அறிவு நிலையிலும் சிந்தனை முறையிலும் நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருவதாக கல்வி அமைய வேண்டும். கல்வியானது சுதந்திரம், எண்ணங்களின் தூய்மை, பொது உடைமை ஆகிய தத்துவங்களை உள்ளடக்கியதாகவும் உடல், அறிவு, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகளை உள்ளடக்கியதாகவும் நல் உலகினை விரும்பும் முழுமையான வளர்ச்சியினை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டினில் சாந்திநிகேதனை உருவாக்கினார் தாகூர். ஒரு ஆசிரியர் தானும் கற்றுக்கொண்டே இருந்தாலன்றி அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து ஆசிரியர் கல்வியையும் வடிவமைத்தவர் தாகூர். சாந்திநிகேதன் பள்ளியானது 1921 ஆண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மேம்பட்டது. இயற்கையை கடவுளாக எண்ணியவர் தாகூர். இயற்கையான சூழலில் கல்வி அமைவதில் விருப்பம் கொண்டவர் தாகூர். காடுகளையும் இயற்கை சமநிலையையும் பாதுகாக்கும் நோக்கில் வன மகா உற்சவம் எனப்படும் காடுகளின் திருவிழாவில் பேரார்வம் கொண்டு இயற்கையை பேணினார். 2000 மேற்பட்ட இசைப்பாடல்கள், 1000 மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 நாடகங்கள், 8 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் பல என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார் தாகூர். அவற்றுடன் படைப்பாற்றல் மிக்க சுமார் 3000 மேற்பட்ட ஓவிய படைப்புகள், பயணக்கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டால் தாகூரின் ஆளுமையின் பேருருவை காண இயலும். 1940 ஆண்டு அவரது இலக்கிய பணிகளை கருத்தில் கொண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இலக்கிய முனைவர் பட்டம் அளித்து சிறப்பித்தது. 1901 தாகூர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாந்திநிகேதன் கல்வி நிறுவனம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. தாகூரால் 1921 உருவாக்கப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் 1951 ஆண்டு இந்திய அரசினால் மத்திய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. தாகூரின் கடிதங்கள் இந்திய அரசின் சாகித்ய அகாடமியால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன.
இந்திய அரசானது

0: 1952 மற்றும் 2011 ஆண்டுகளில் தாகூர் அவர்களின் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டு தாகூர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இத்தனை பெருமைகளையும் தன்னகத்தே கொண்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1941 ஆண்டு ஆகஸ்ட் 7 இவ்வுலக வாழ்வை நீத்தார். இந்தியாவிற்கு முதல் நோபல் பரிசனை பெற்றுத்தந்த தாகூரின் கீதாஞ்சலியின் 35வது பாடல் இப்படியாக இருக்கிறது. எங்கே மனம் அச்சமற்று இருக்கிறதோ, தலை நிமிர்ந்து இருக்கிறதோ, எங்கே அறிவு உரிமையுடன் இருக்கிறதோ, எங்கே உலகம் பிளவுபடாது இருக்கிறதோ, எங்கே உண்மையின் ஆழத்திலிருந்து சொற்கள் பிறக்கின்றனவோ, எங்கே சலியாத உழைப்பு நீளுகிறதோ, எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை வற்றி போகாமல் இருக்கின்றதோ, எங்கே என்றும் விரிந்து நோர்க்கும் எண்ணத்திலும் செயலிலும் மனதை நீ முன்னின்று அழைத்துச் செல்கிறாயோ, அங்கே அந்த உரிமையுள்ள இன்ப உலகத்தில் என் நாடு விழிப்புறுக. தாகூரின் பிறந்த நாளன்று அவரது வழியில் நாமும் விழிப்புறுவோம். அவ்வாறே நம் நாடும் உலகமும் விழிப்புறட்டும்.
1: இதுவரை தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் 1:40 இனி நாம் கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல். இது முள்ளும் மலரும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமையும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவிகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவிகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கரை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். ஆளுநரை திரு விஜய் இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு ஏற்ப இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிகிறது. திரு அர்லிக்கர் கேரள மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுவதால் இன்று அவர் கேரளம் செல்வதற்கு முன்பாக திரு விஜயை சந்தித்து அரசு அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக நேற்று ஆளுநரை சந்தித்த திரு விஜய் அவரிடம் தாவிகா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியலையும் காங்கிரசின் ஆதரவு கடிதங்களையும் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமையும் வகையில் பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க தாவிகாவிற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று மக்கள் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே திரு விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னர் தாவிகா நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக எவ்வித குறுக்கீடும் செய்யாது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைய மக்கள் அளித்த தீர்ப்பை திமுக மதிப்பதாக கூறினார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுவதையோ அல்லது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படுவதையோ தமது கட்சி விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவுடன் இணைந்து திமுக புதிய ஆட்சி அமைக்கவுள்ளதாக வெளியாகும் வதந்திகளையும் திரு ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதனிடையே திமுக சட்டப்பேரவைக் குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. அஇஅதிமுக சார்பில் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து

0: அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் அஇஅதிமுக தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதாகவும் இப்பிரிவு குறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் புதிய அரசு அமையும் வகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது. திமுக 5 இடங்கள், தாவிக்கா 2, காங்கிரஸ் நேயம் மக்கள் கழகம் தலா 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார். நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஓராண்டு நிறைவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற துணிச்சலையும் மன உறுதியையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளனர். இத்தினத்தை ஒட்டி ஜெய்ப்பூரில் முப்படைகளின் தலைவர் திரு அனில் சௌகான் தலைமையில் பாதுகாப்பு படை தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. காதி கிராம தொழில் ஆணையத்தின் மூலமான பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்ட செயலாக்கம் தொழில் முனைவோர்களையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 15வது நிதி ஆணையத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்கள் துரித வளர்ச்சியுடன் வலுவடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 13,554 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை முழுமையாக பயன்படுத்தி இலக்கையும் மிஞ்சி 4,03,000 மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் 36,00,000 அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அடித்தட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். இந்தியா தற்போது சராசரியாக 1,129 லட்சம் மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். ஆனால் ஏற்றுமதி அளவோ வெறும் 14 லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக பல்வேறு நாடுகளின் சந்தைகள் இந்திய கனிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கான தொடர் முயற்சிகளின் காரணமாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொழிற்சார்ந்த சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு விரிவான நல ஆரோக்கியத்தை இந்த திட்டம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் இளைய சக்தியின் ஆற்றல் கடந்த 12 ஆண்டுகளாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இன்று முதல் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் அவர்தம் வாரிசுதாரர்கள் வரும் கல்வியாண்டில் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்படிப்பில் சேர நேரில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் மீன் கூடிய புதிய செயற்கை அருவி உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கொடைக்கானலில் கண்களுக்கு விருந்து படைக்க தயாராகி வருகிறது 63வது மலர் கண்காட்சி. பிரெயின் பூங்காவில் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்காவின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான செயற்கை அருவியுடன் கூடிய மீன் குளம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியின் பின்னணியில் சுற்றுலா பயணிகளும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சற்று முன் வந்த செய்தி, தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்கு வங்கம், புதுச்சேரி

0: பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை மாவட்டம் களக்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து களக்காடு துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி பாதுகாப்பு மற்றும் சூழலியல் நலன் கருதி இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் அப்பகுதியை பார்வையிடுவதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. எனவே வெளியூர் மற்றும் உள்ளூர் சுற்றுலாப் பயணிகள் வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபூஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் ஏழாம் நாளான இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அஷ்டபுஜ பெருமாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில்
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் வெள்ளிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாபேகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாபேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் இப்பொழுது 1:55. இனி தொடர்கிறது மெல்லிசை.

0: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாற்பத்தைந்து வருடங்களாக நாமக்கல் மாநகரத்திலும் சுற்றி இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் உரிய மருத்துவ சேவையை செயல்கொண்டு வந்துட்டுருக்கும் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் தங்கம் மருத்துவமனையில் ஒரு புது அடிஷன் ஒன்று இருக்குது. இப்போது தங்கம் விமன் அண்ட் சைல்ட் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 45 வருடங்களாக பல பேர் வந்துட்டு இந்த மருத்துவமனையில் வந்து பிறந்து வளர்ந்து பெரியாளாகி அவங்களுடைய புதல்வர்களும் இங்கே பிறக்கிற அளவுக்கு பேர் போன இடம் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கம்ப்ளீட் பில்டிங்கை வந்து ஜஸ்ட்டு மதர் அண்ட் சைல்டு இவங்க ரெண்டு பேருக்காக மட்டும் நாங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கோம்.

0: ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய் சேய் வந்துட்டு பார்த்துக்கிறது ஒரு வியாதி கிடையாது. ஒருத்தர் வந்துட்டு கர்ப்பம் ஆகிறாங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வியாதி கிடையாது, இது நேச்சுரல் ப்ராசஸ். ஆனால் மருத்துவமனையில் என்ன இருக்கும், பேஷண்ட்ஸ் அதாவது வியாதி உள்ளவங்க மருத்துவமனைக்கு வருவாங்க. இதிலேருந்து விடுவிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் பிளாக் கிரியேட் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம பெண்களுக்கும் மற்றும் குழந்தைங்களுக்கும் எந்த மிக்ஸப்பும் இல்லாமல் தனியாகவே சேவைகள் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, தடுப்பூசி முறைகள். ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு தாய்க்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும், தடுப்பூசி போடணுமா, எத்தனை மணிக்கு போடணும், எப்போ போடுறது, எந்த காலில் போடுறது, கையில் போடுறதா, இதில் போடுறதா, இதுக்குன்னு தனியாக ஒரு டெடிக்கேட்டட் டிபார்ட்மெண்ட். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். 9 to 5 எல்லா சண்டே முதற்கொண்டு எல்லா நாட்களிலும் தடுப்பூசி குழந்தைங்களுக்கு போடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஐசியூ குழந்தைங்களுக்கு பிக்கு நிக்கு. ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் ஒரு குழந்தைய வந்துட்டு காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்கும் தெரியும். நரம்பு கிடைக்காது, மூச்சு எடுக்கிறதுக்கு மிஷின் செட் ஆகாது, குழந்தைங்க வந்துட்டு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும். அண்டு வேர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, குழந்தைங்களால் சொல்ல முடியாது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஒன்லி அழுவ முடியும். அந்த அழுகிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன பிரச்சனை இருக்குது குழந்தைக்கு, ஏன் அழுகுது, ஏதாவது சீக்கு இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கான ஸ்பெஷல் டெஸ்ட்ஸ் எல்லாமே ஒரே ரூஃபில் கொண்டாந்துருக்கோம். தங்கம் விமன் அண்ட் சைல்டு கேர் சென்டர் எல்லாருக்கும் பயனுடுற மாதிரி இன்னும் மேலும் மேலும் பல பேர் இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணுன்றது எங்களோட வேண்டுகோள்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம். நீங்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 2:05:37.

0: நேர்களினி கேட்கலாம். மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
1: தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு ஜேகேஆர் பாலி கிளினிக். மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜேகேஆர் பாலி கிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: செல் 9443-95130.
1: ஜேகேஆர் பாலி கிளினிக்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர்.

0: தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: நேர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் MD அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. குழந்தைகள்னாவே நமக்கு ரொம்ப பொக்கிஷம் மாதிரி தான். அந்த குழந்தைகளை வெயில் காலம், அதனை தொடர்ந்து வர மழைக்காலம் அப்படி அப்படிலாம் பாதுகாக்கணும், எப்படி அப்படிலாம் அவங்கள வளர்க்கணும். வணக்கம் டாக்டர்.
4: அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் ஜெயக்குமார். மயிலாடுதுறையிலிருந்து ஒரு கடந்த 6 வருடங்களாக குழந்தைகளுக்கு சேவை
3: அளித்திருக்கிறேன்.
4: இந்த மழைக்காலத்திலயோ இந்த குழந்தைகளை எப்படி சளியிலிருந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கறத இந்த காரை பரம்பரை வழியா உங்களோட பகிர்ந்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்னுடைய MBBS இளங்கலை மருத்துவ படிப்பை தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலும், MD என்கிற முதுநிலை மருத்துவ படிப்பை சென்னை மருத்துவக் கல்லூரியிலும் பயின்று கடந்த 6 வருடங்களாக பயிற்சி குழந்தைகளுக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து
3: வருகிறேன்.
4: அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அவரை தீர்ப்பதற்கு இப்போ கடமைப்பட்டுள்ளேன்.
3: ரொம்ப சந்தோஷம் சார். குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா பொதுவான நோய்கள்னா என்னென்ன சார்?
4: குழந்தைகளுக்கு பொதுவான நோய்கள்னா மெயினா பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது சளிக்காக தான் வருவாங்க. சளி, அடுத்தது சளி அதிகமாயிடுச்சுன்னா அது இருமல் ஆயிடும். இருமல்னா சில குழந்தைங்களுக்கு அது மூச்சு திணறலாம் மாதிரி, வீசிங் ஆஸ்துமா மாதிரி பிரச்சனை வரும். அடிக்கடி வர்றது வந்து ஜுரம் வரும். ஏன்னா பெரியவங்களுக்கு இறக்க போறதா குழந்தைங்க குட்டிக்கும், ஸ்கூல்ல இருந்து மற்ற குழந்தைங்களுக்கு இருங்க அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். அடுத்தது கால சாப்பாடு சாப்பிடாம நிறைய குழந்தைங்க போறாங்க. நிறைய இந்த ஜங்க் ஃபுட் காலத்துல வந்து குழந்தைங்க நிறைய நொறுக்கு தீங்கு சாப்பிட்டு வயிற்றுல புண்ணு அல்சர் அந்த மாதிரி வர்றது, கைக்குள்ள வாம சாப்பிடறதுனால கெட்டு போன சாப்பாடு இல்ல கடையில சாப்பிடுறது ஒத்துக்காக சில குழந்தைகள் வாங்கி வயிற்று போக்குற வயிறு வலி அந்த மாதிரி இருக்கலாம். சரியான தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால சில குழந்தைகளுக்கு வந்து நீர் சொத்து பத்தாம நீரிழப்பு ஏற்பட்டு நீரிழறி இன்ஃபெக்ஷன் வரும். வெயில் காலத்துல ரொம்ப ஓடி ஆடி விளையாண்டு அதுக்குரிய தண்ணி எடுத்துக்கிறனால யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். குழந்தைகள் மண்ணில விளையாடிட்டு வரும்போது நைட்ல தூங்கும்போது கை காலெல்லாம் கழுவிட்டு தூங்கணும், முடிஞ்சா ஒரு வேலை குளிக்கலாம், இல்ல ட்ரெஸ் மாத்திட்டு தூங்கணும், இல்ல அந்த மண்ணோட படுத்தாங்கன்னா உடம்புக்குள்ள அந்த சீவு கப்பலங்கள் வரும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கானையும் சில வியாதிகள், கூட இருக்கவங்களாலையும் சில வியாதிகள் இப்ப குழந்தைகளுக்கு வருது. இதெல்லாம் வந்து ஒரு நோய், அதாவது உடம்புல ஒரு வளர்ச்சிதை மாற்றங்கள், ஒரு கிருமியினால வருது. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு மெயினா வர நோய் வந்து நோயின்னு சொல்ல முடியாது, ஒரு குறைபாடுன்னா என்னன்னா பேச்சு குறைபாடு நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கு. ஒரு 2 வயசாயி இங்க குழந்தை பேச மாட்டேங்குது, 3 வயசாயி குழந்தை பேச மாட்டேங்குது அப்படின்னா, ஏன்னா இப்ப எல்லா இந்த மாடர்ன் உலகத்துல எல்லாமே தனி கொடுத்தனும் போயிடுறாங்க. குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா அம்மா மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க, அவங்க வீட்டு வேலையை பார்க்கறதே கரெக்டா இருக்கு. அந்த குழந்தைகிட்ட ஒரு மொபைல் கொடுத்துட்டு உட்கார வச்சிருக்காங்க, இல்ல அந்த டிவி போட்டுட்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து அந்த மொபைல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பேசவே தெரிய மாட்டேங்குது. ஒரு மொபைல கொடுத்தோம்னா அது பாஸ்வேர்ட் எல்லாம் அன்லாக் பண்ணி யூடியூப்ல போயிட்டு தேவையான ரீல்ஸ் பாத்துக்கிற அளவுக்கு வளர்ந்துச்சுங்க. அதை நினைச்சு அவங்க பேரண்ட்ஸ் பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஸ்கூல்ல போயிட்டு அந்த குழந்தை எழுத சொன்னா பேனாவை பிடிச்சி எழுத தெரியல, மற்ற குழந்தைங்களோட பேச தெரியல, ரிலேட்டிவ்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும், வணக்கம் சொல்லணும், போகணும், பேசி மரியாதை பண்ணணும்ங்கிறத ஒரு நடைமுறைகள் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்த காலகட்டத்துல வந்து கிருமிகள்னால வைரஸ் பாக்டீரியாவோட வர கிருமிகளால வர நோய்கள், இந்த மாதிரி சீச்சு குறைபாடு, நடத்தை குறைபாடு, ஆர்டிசம், அந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் தான் நிறைய நம்ம இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு வருது.
3: இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மொபைல் போன் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் வந்து நவுந்துறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா டாக்டர்?
4: ஆமா ஆமா. ஏன்னா இப்ப முன்னாடி எல்லாம் இப்ப நான் குழந்தையா இருக்கும் போதுலாம் ஒரு ஊருக்கு ஒரு லேண்ட்லைன், 2 லேண்ட்லைன் தான் இருக்கும். இப்ப எல்லாம் ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு 4 ஸ்மார்ட் போன் இருக்கு. அது 4 ஒரு போனுக்கு 2 நம்பர் இருக்கு, 8 நம்பர் வச்சிருக்காங்க, 8 நம்பர்லயும் நெட் ஆக்டிவேஷன் வச்சிருக்காங்க, 8 நம்பர்லயும் வாட்ஸ்அப் இருக்கு. சோ அது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நவீனமயமாக்கல் வந்து நமக்கு நன்மை கொடுக்குதோ அதை விட 2 மடங்கு TMI தான் கொடுக்குது.
3: அதாவது மொபைல் போன்
4: விடுமுறைக்கு பாட்டி வீட்டு தாத்தா வீட்டுக்கு போனாங்கன்னா போயிட்டு எல்லாரும் சந்தோஷமா சேர்த்து பேசிட்டு விளையாடிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்ப அவங்கவுங்க வீட்டுலதான் என்ன இருக்காங்க, பட் ஆனா யாருமே சிரிக்கிறது கிடையாது. அவங்க மொபைல பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்க என்ன சாப்பிடறாங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டாங்க.
3: தெரிய மாட்டேங்குது.
4: மொபைல் வந்து அமெரிக்காவில இருக்கவங்க கூட பக்கத்துல பத்தி

மாதிரி காமிக்குது. பக்கத்துல இருக்கிறவங்களோட யாரும் தெரியாத அளவுக்கு பெருகிடுச்சு. எல்லாமே ஒரு வைரஸ் தான். வைரஸ் வந்து மழை காலத்துல வெயில் காலத்துல வந்து அதனுடைய உருவ அமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா தும்மும் போது திரும்பும் போது அந்த வைரஸ் துகள்கள் வந்து நம்ம சளி மூலமாவோ தும்மும் போது வர சளி மூக்குல இருந்து வர துகள் நீட்டு விலைகள் மூலமா மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு கிட்ட கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல ஒரு 30 குழந்தைங்க இருந்ததுன்னா ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா மற்ற குழந்தைங்க இருந்தா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். இல்ல ஒரு டீச்சர்ஸ் இருமுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த மாதிரி

0: கிட்ட கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல ஒரு 30 குழந்தைங்க இருந்ததுன்னா ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா மத்த குழந்தைங்க இருந்தா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். இல்ல ஒரு டீச்சர்ஸ் இருமுறாங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த மாதிரிதான் வந்து குழந்தைங்களுக்கு சளி அதிகமாகிறது. இப்ப வீட்டுலயேனா ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை இருக்குன்னா சின்ன 10 குழந்தைகள் போறோம், நடந்த பட்டிக்கு வரும், அந்த மாதிரி ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். இது வந்து வந்துச்சுன்னா நம்ம சளி இருக்கவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து விலகி இருக்கிறதுதான் நல்லது. அதுதான் பண்ணணும்.
1: அதாவது நம்ம அப்படியும் மீறி நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருக்குறோம். ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு ஏதாவது ஒரு குழந்தை இருமிச்சு தூமிச்சுன்னா அது அதை ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து மறுபடியும் லீவ் போடுற மாதிரி ஆயிடுது சார். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கூலில் போய் பக்கத்தில் இருக்கவங்க அந்த குழந்தை ஒரே கேம்பஸ்குள்ளே உட்காந்துருக்கிறதுனால அது எப்படியும் வந்து ஒரு குழந்தைக்கு வந்துச்சுன்னா இன்னொரு குழந்தைக்கு வந்துடுது சார். அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது?
0: கண்டிப்பா அது நமக்கு வந்து ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மற்ற குழந்தைகள் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு ஒரு சாதாரண இருமல் சளிக்காக நம்ம அனுப்ப வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு வந்து குழந்தைகளை அனுப்பினாலுமே திரும்ப வந்து அந்த சளினா வரதும் செய்யும். எத்தனை வருஷம் நம்ம ஸ்கூலுக்கு வச்சிருந்தாலும் திரும்ப அனுப்பும் போது ரொம்ப தும்மிக்கிட்டே இருக்கு ஒரு குழந்தை இருமிக்கிட்டே இருக்கு, கண்டிப்பா அது இன்னொருத்தவங்க பாதிக்கும் தெரிஞ்சா உங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம அனுப்பாம இருக்கதான் பெட்டர்.
1: அனுப்பிட்டு
0: அது அடுத்தவங்களுக்கும் ஏன்னா இப்ப ஒரு 10th 12th படிக்கிற குழந்தை அப்படின்னா அட்ரஸ் பாதிக்கும், அவங்கள மார்க் கம்மியாகும், அவங்களை நம்ம அனுப்பாம இருக்கலாம், அனுப்பவே ஆகணும் அப்படின்னா. மற்றபடி இப்ப எல்லாம் எல்கேஜி படிக்கிறவங்க எல்கேஜி படிக்கிறவங்களா இருமல் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, காலையில எடுத்த உடனே ஸ்கூல்ல கொண்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் ஒரு மன நிலையோடு இருக்காங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்.
1: ஓகே சார். அதாவது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இருமல் சளி இருக்கும்போது மற்ற குழந்தைங்களும் பரவிடக்கூடாதுன்றதுனால ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து குழந்தைங்களை வீட்டில் பாதுகாத்துட்டோம்னா அது வந்து இன்னொரு குழந்தைங்களுக்கு பரவாம இருக்கும்னு சொல்றீங்க சார்?
2: கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை குறைநாடு JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள்.
3: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
4: 9443-95130
3: JKR பாலிகிளினிக்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களே, டாக்டரிடம் கேளுங்கள். மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் MD அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே.
0: அன்றாட பெற்றோர்களுக்கு வர ஒரு காமனான டவுட் தான், மழை காலத்துல குளிக்க வைக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு கை குழந்தை தூக்கிட்டு வருவாங்க. எப்பமா குளிக்க வச்சீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முடி குளிக்க வச்சா ஒரு மாதம் ஆயிடுச்சுமா, சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம எப்படி ஒரு பெரியவங்க வந்து டெய்லி குளிக்கிறோம் அந்த மாதிரி குழந்தைகளையும் டெய்லி குளிக்க வைக்கிறதுனால சளி பிடிக்காது. அவர் சொன்ன மாதிரி நம்ம பாதுகாப்பா சுடுதண்ணிலே குளிக்க வச்சுக்கலாம். குளிக்க வைக்கும் போது அந்த தண்ணியை வந்து குழந்தைய குடிச்சிடாம, அந்த தண்ணி வந்து காது மூக்கு வாயில போகாம பாத்துக்கிட்டா ஒரு 2 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல மேக்ஸிமம் குளிக்க வச்சுட்டு சரி பண்ணிடணும்னா சளி பிடிக்காது. அந்த குளிக்க வைக்கும் போது நம்ம இப்ப கை குழந்தைகளுக்கு வாயோட வாய் வச்சு ஊதுறது, நீவி விடுறது, மூக்குல எண்ணெய் விடுறது, வாயில எண்ணெய் விடுறது, காதுல எண்ணெய் விடுறது, அந்த மாதிரி ஏதாவது தவறான முறைகள் அந்த காலத்து பாட்டி வைக்கலாம் நாங்க பண்றோம், நாங்களும் அவங்க குழந்தை எப்படினா வளர்த்தோம், அந்த மாதிரி எது தேவையில்லாத வேலைகள் பண்றதுனால சளி பிடிக்க முடியாது. குளிக்க வைக்கிறதுனால ஒரு குழந்தைய சளி பிடிக்க யூஸ் பண்ணாது. ஈவன் காய்ச்சல் இருக்க குழந்தைய கூட நம்ம மேல் மட்டும் குளிக்க வைக்கலாம் தலை இல்லாம. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்க, ஒரு சமூக அக்கறைக்காக சாம்பிராணி போக போடலாமா அப்படின்னு, கண்டிப்பா அது தேவையில்லாத விஷயம். அது போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த நம்மளே அந்த சாமி கும்பிடும் போது ஒரு சாம்பிராணி போக போட்டு நம்ம மூக்குக்கு முன்னாடி காமிச்சோம்னா ஒரு 20 செகண்ட்ஸ் மேல நம்மளும் தாக்கு பிடிக்க முடியாது, தும்பல் இருமல் வந்துடும், கண்ணெல்லாம் பொங்க ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அது எந்த அளவுக்கு காரமா இருக்கும் அது மாதிரி அது குழந்தைங்களுக்கு அது தொந்தரவு தான் கொடுக்கும். அதனால பெருசா நமக்கு நன்மைகள் கிடையாது. அது போட்டா சளி பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு கூட நம்பிக்கையினால போட்டுட்டு இருக்காங்க. அதனால சாம்பிராணி புகையினால குழந்தைங்களுக்கு பெருசா யூஸ் இல்ல. ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு, வீக்கிங் இருக்கு, ஆஸ்துமா மாதிரி இருக்குன்னா சாம்பிராணி போட்டா இன்னும் அதிகமா தான் ஆகும். இல்ல எந்த அலர்ஜி இல்லாத குழந்தைங்களும் சாம்பிராணி போட்டீங்கன்னா சளி தான் பிடிக்கும் முகழ்ச்சி, அதனால குழந்தைங்களுக்கு எந்த பயனும் இல்ல.
1: ஓகே சார். அம்மை நோய்கள்
0: குழந்தைகள் குளிக்க வைக்கலாம்,
1: கண்டிப்பா குளிக்க வைக்கலாம் சார். அது வெந்நீர்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததான் வந்து அம்மை நோய்கள், அதை பத்தி சொல்லுங்க சார். அம்மை நோய்கள் வந்தா நம்ம என்ன பண்ணணும்?
0: ஸ்பெஷலி அம்மை நோய் வந்து யூஸ்வலா வெயில் காலத்துல தான் வருது, கோடை வெயில் சொல்லிட்டு நம்ம சம்மர் ஹாலிடேஸ்ல தான் இவங்க வரும். மற்றவங்க

0: இந்த மழை காலத்துல பனி காலத்திலுமே கொஞ்சம் சில குழந்தைகளுக்கு சிக்கன் பாக்ஸ் வேரிசல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அந்த இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னா அம்மா வந்து குளிக்க கூடாது, அஞ்சு நாள் கழிச்சு தண்ணி ஊத்தணும், ஏழு நாள் கழிச்சு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய குளிக்காமலே வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிற ரீசன்ட் காலகட்டத்துல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அம்மா இருந்தாலும் குழந்தைகளை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை குளிக்க வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கொப்பளத்துல வந்து கொப்பளம் உடைச்சிட்டு எங்க தண்ணி ஊத்துதோ நடந்து புது கொப்பளம் வரும். ஈவன் ஒரு குழந்தைக்கு அம்மா வந்துச்சுன்னா அந்த வீட்டுல யாரா இருக்கலாம், இது வரைக்கும் அம்மா வரலையும், எல்லாத்துக்கும் அம்மையை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அம்மை குப்பைன்னு ஒரு தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனாலதான் குடிக்க வைக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்க குழந்தை அரிப்பு பயங்கரமா இருக்கும், அம்மா வந்தவங்களுக்கு உடம்புக்குள்ள கொப்பளத்துல அடிச்சுக்குவாங்க, ஜுரம் பயங்கரமா இருக்கும், அந்த கொப்பளத்துல இருந்து நீர் சித்து வெளியில போயிருக்கனால டயர்ட்னஸ் இருக்கும். சோ அம்மா வந்துச்சுன்னா குளிக்க வச்சுட்டு குழந்தை சுத்தமா வச்சுக்கிட்டு ஜுரம் இருந்துச்சுன்னா அதுக்குரிய பேரஸ்டமால் மருந்து கொடுத்துட்டு அரிப்புக்கு மருந்து தனியா கொடுப்பாங்க. இந்த அரிப்பு கம்மி பண்ணிட்டு உடம்புலயே லோஷன் சப்ளை பண்ணிக்கலாம். நிறைய நீர் ஆகாரம் எடுத்துக்கணும், இளநீர், நீர் மோர், பழச்சாறுகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நீரிழப்பை தடுக்கணும். சில டைம் இந்த அம்மை வந்து ஒரு வைரஸ்னால வரதுதான், அது ரொம்ப கீரிய குப்பளம் அதிகமாகி அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப தேவைப்பட்டா அதுக்குரிய மருந்து மருத்துவ சேர்த்து காமிச்சு எடுத்துக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு சளி அவர் சொன்ன மாதிரி மழை காலத்துல ஏன் வருதுன்னா, ஒண்ணே நம்ம கூட்டமா இருக்க கூட்டு போய் யாருக்காவது இருமல் சளி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம். இல்ல அவங்க வீட்டிலேயே மற்ற குழந்தைகளுக்கு, பெரிய குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு அட்டை இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம். குழந்தை வந்து மற்றபடி தேவையானாலும் அம்மாட்ட பால் குடிச்சிட்டு ஓடியாடி விளையாடிட்டு இருக்கு, ஒன்னும் அவங்களுக்கு ஒன்னும் மூச்சுத்தணல் இல்ல, பால் குடிக்கிறது சிரமம் இல்லை அப்படின்னா அது சாதாரண சளி, அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பால் குடிக்க சிரமப்படுது, மூச்சு அடைச்சிது, வாய் வழியா மூச்சு விடுது, இந்த கிராமத்துல சொல்றது அள்ளு தூக்கி போடுதுன்னு சொல்லுவாங்க, அதாவது இஞ்சி குடிக்கும் தைரியம் மாதிரி மாதிரி தூக்கி தூக்கி போடுது, மூச்சு வாங்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நெபிலைசேஷன் பக்கம் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா அது மூக்கு மட்டும்தான் ஒழுகுது, அது ஒழுகிறதுக்கும் குழந்தைக்கு சம்பந்தமே நம்ம விளையாடிட்டு இருக்கோம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்.
1: ஓகே சார், அதாவது குழந்தைங்க வந்து ஆக்டிவா விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த அதனால வரக்கூடிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை. குழந்தைகள் என்ன சோந்து நார்மலா இல்லாம அப்நார்மலா சோந்து உட்கார்றது தூங்குறது அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து கூடுதல் கவனம் எடுத்து மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகணும்.
0: ஆமா, இது வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஈவினிங், அது ஈவினிங் கோழிக்குன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க, முக்கியமா ஒரு நாலு மணிக்கு வந்துட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் போயிடும். ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணாலும் சில குழந்தைங்க அழுவாங்க. அதுக்கு இந்த காலமா ஒரு 50-60 காலமா மருத்துவ ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதனுடைய எக்ஸாக்ட் காரணம் வந்து இது வரைக்கும் ஒன்னும் தெரியல. குழந்தைகளுக்கு வயிறு வலி வருது, அவங்க சொல்ற மாதிரி அந்த கோழிக்கு பெயினுக்கு சில மருந்துகளை குழந்தைய மற்ற குழந்தைகள கொடுப்பாங்க, அது கொடுத்தாங்கன்னா தூங்கிடுவாங்க. ஈவினிங் டைம்ல எடுப்பதும் மழைக்காலம் அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம் வந்து, அதனாலதான் குழந்தைங்க அழுதாங்கன்னு பாத்தாங்கன்னா அதுக்குரிய மருந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம்ல சில டைம் பசிக்காக அழுவாங்க, சில டைம் ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கும், சரியா மோஷன் போகலாம் அழுவாங்க, அது நல்லா எழுதிருப்பாங்க. நம்ம உடம்புல ஏதாவது ட்ரெஸ் ரொம்ப டைட்டா போட்டிருக்கோம் அப்படின்னா அதனாலயும் குழந்தை அழுவாங்க. ஏதாவது ஆர்னமெண்ட் குழந்தைங்களுக்கு நம்ம டைட்டா போட்டிருந்தோம்னா அதனாலயும் அழுவாங்க. ஒவ்வொரு காரணமும் இருக்கும், சில டைம் மோஷன் போயிட்டு மூணு ஆசன வாயில ஏதாவது புண்ணு இருக்கு அந்த மாதிரி இருக்கு, கழுத்துல ஏதாவது புண்ணு இருக்கு அப்படின்னா அதனாலயும் எழுதுவாங்க. சோ நம்ம ஒவ்வொரு டைம் என்ன காரணத்தினால அழுதாங்கன்னு பாத்துட்டு அதுக்குரிய மருந்து கொடுத்தோம்னா நமக்கு தீர்வு கிடைக்கும். குழந்தைகள் வந்து பழமொழி சொல்லுவாங்கல்ல, குழந்தைகள் தானா வளர்றது இல்ல, நம்மளை பார்த்துதான் வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அவங்களுக்கு சின்ன வயசுலயே நம்ம ஒரு வயசுக்கு மேலேயே ஃபேமிலி பார்ட்டினு சொல்லுவாங்க, வீட்டுல என்னென்ன சமைக்கிறீங்களோ அதை அப்படியே கொடுத்து பழகணும். மூணு வேலைக்கும் குழந்தைக்குன்னு தனியா சமைக்கவே கூடாது. ஒரு வயசுக்கு மேல நம்ம கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு குழந்தைகளுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் காரத்தை வேற கம்மி பண்றதுக்கு ஏதாவது கேட்கலாமா வந்து, வெறும் கஞ்சி சாதம் வெறும் தை சாதம் மோர் சாதம் கொடுக்கறதுல குழந்தைகளுக்கு ஈஸியா இல்ல, பசி மட்டும் தான் போகும்போது தேவையான அளவு சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா நம்ம ஊர் இட்லி தோசை தான், இட்லியோட சேர்த்து சாம்பார் சாப்பிடறோம்னா நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம உலக அளவுல பேர் வாங்கிப்போம். ஏன்னா இட்லியில வந்து ஒரு அரிசி இருக்கு, அப்புறம் பருப்பு இருக்கு, அது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டாதான் அது நமக்கு முழு சத்து கிடைக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியிலேயே நம்மள பாராட்டி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெறும் நீங்க வெங்காயம் கொடுக்கறதுல குழந்தைகளுக்கு வந்து ஈஸியா இருக்காது. அந்த நீங்க சொல்ற மாதிரி அகிம்சை அளவு கம்மியா தான் இருக்கும். அதனால மூணு வேலைக்கே லீட்டர் உங்க அடுப்புல சமைக்கிறத கொடுத்து பழக்கப்படுத்துங்க. இது இல்லாம ரத்த விருத்திக்குன்னு நிறைய ஆகாரம்லாம் இருக்கு குழந்தைகளுக்கு. நீங்க ஒரு கீரை செஞ்சு கொடுக்கலாம், வேர்க்கடலை கொடுக்கலாம், ஆட்டு ஈரல் அந்த மாதிரி கொடுக்கலாம், பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், சுண்டக்காய், பீன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு வந்து சத்த விருத்தி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில டைம் இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு வயிற்று நாக்கு

0: அந்த மாதிரி இருக்கலாம். அதனால கூட ரத்தம் கம்மியா இருக்கும். வருஷத்துக்கு ரெண்டு முறை நாக்குப்பூச்சிக்குரிய டிவாமிட்டை அல்பட்டத்துல மருந்து கொடுத்து அவங்களுக்கு உடற்பூர் நீக்கம் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், அதாவது வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ஆணுச்சோ இல்லையோ நம்ம சமைக்கிற உணவுகள் தான் அவங்களுக்கு கொடுத்து பழக்கணும். கூடவே வந்து கீரை காய்கறி பழங்களை வந்து ரெகுலரா நம்ம கொடுத்துட்டு வந்திருந்தோம்னா அவங்களும் அதுக்கு வந்து அதுக்கு பழக்கப்பட்டுருவாங்க. நாள் பண்ண வந்து அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க டாக்டர். ஓகே டாக்டர், தொடர்ந்து நான் பேசலாம் ஒரு சிறு பெரம்பரை இடைவேளைக்கு பிறகு.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உள்ளவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
5: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC-யின் அடைசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
7: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் புறவும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கால் பண்பலை 100.3 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
8: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
9: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:00 முதல் 1:00 வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
8: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7:00 முதல் இயங்கும்.
9: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
8: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திருப்பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
9: 9443-95130
8: JKR பாலிகிளினிக்.
2: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை. வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை.

0: மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
0: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
1: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர், மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் எம்டி அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் மருத்துவரிடம் பேசலாம். டாக்டர் சார், குழந்தைங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கணும்னா நம்ம என்னென்ன சார் பண்ணணும்?
3: இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நீங்க நம்ம முந்தைய நேயருக்கு சொன்ன அதே கொஞ்சம் நம்ம பாலிசா சொல்லணும் அப்படின்னா, வெறும் இட்லி, தோசை, பொங்கல், பூரி அந்த மாதிரி ஒரு கார்போஹைட்ரேட் உணவுகள் மட்டும் எடுத்துக்காம, நமக்கு உடம்புகள் முக்கியமா இருக்கிற ஒரு பேஸ்மெண்டே வந்து புரதங்கள் தான், ப்ரோட்டீன். இப்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கணும். இப்ப ரீசெண்டா நம்ம இந்த மாடர்ன் உலகத்துல ட்ரெண்ட் ஆகியிருக்க இந்த நட்டு வகைகள், அது அந்த காலத்துல இருந்த வேர்க்கடல், நம்ம வந்து இந்த ஒரு பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி காசு கொடுத்து ரொம்ப ஹை ஃபையா தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. மெயின் ஒரு ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை சாப்பிட்டாவே போதுமானது. வேர்க்கடலை, பச்சைப்பட்டாணி, சுண்டல், அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது, பிளஸ் வந்து இந்த காளான், மஷ்ரூம் வகைகள், பன்னீர், காலிஃபிளவர், இந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்கு, பால், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம மூதாதையர் சாப்பிட சிறுதானியங்கள்லாம் இருக்கு, கேழ்வரகு, கம்பு, கொள்ளு, தச்சைப்பயிர், தட்டைப்பயிர், இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைகள் கொடுக்க கூடாது வந்து இந்த பிஸ்கட், சாக்லேட், நூறு குப்பினிகள் எல்லாம் கொடுக்காம, கடையில் வாங்கி சிப்ஸ் வகைகள் கொடுக்காம, இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். இப்ப குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் டைம்லயே ஒண்ணு வச்சுட்டாங்க எல்லா ஸ்கூல்லயும். ஏன்னா காலை 7-8 மணிக்கு குழந்தைங்க விட்டு விட்டு போயிடுதுங்க, 10:30 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டைம், 1:30 மணிக்கு லஞ்ச் டைம் வைக்கிறாங்க. அந்த 10:30 மணிக்கு வைக்கிற ஸ்நாக்ஸ் டைம்ல இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் கொடுத்து அனுப்பலாம். கொடுக்க கூடாதுன்னு மெயினா சொல்றது வந்து பிஸ்கட், சாக்லேட், சிப்ஸ் கொடுத்து அனுப்பாதீங்க. ஏன்னா அதை பார்த்துதான் வந்து மற்ற குழந்தைகளும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்து அந்த பிஸ்கட் எடுத்துருந்தா, இவன் இந்த பிஸ்கட் எடுத்துருந்தா, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு மட்டும் இந்த பிஸ்கட் சாக்லேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இப்ப நம்ம குழந்தைகளை உணக்கும் போது என்னன்னா, நம்ம குழந்தைகளையும் கரெக்டா வளர்க்கணும், நம்ம குழந்தைகளை பார்த்து இன்னொரு குழந்தைங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறையோட பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டிகள் இருக்கணும். குழந்தைகளுக்கு வந்து கூட இருக்க தாத்தா பாட்டிகள் தான், ஏன்னா மெயினா அவங்க கூட தான் தாத்தா குழந்தைய வளர்றாங்க. அவங்க வந்து அவங்க ஏஜ் ஏஜ் அதிகமாயிட்டதுனால வயது முடிஞ்சுக்காக ஓடி ஆடி அவங்களை பார்க்க முடியும்னால கையில இருக்க பூனை கொடுத்துறது, கடன் எடுத்து கொடுத்துறது, எல்லா வீட்லயும் இப்ப பிஸ்கட், ரஸ்க் இருக்கு, அதை அப்படியே எடுத்து கொடுத்துடுறாங்க. அது குழந்தைங்களுக்கும் அது சுவையா இருக்கிறதுனால எடுத்து சாப்பிட்டுறாங்க.
2: அதாவது
3: சுவையா இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து டேஞ்சரஸ் தான்.
2: சுவையா இருக்கிறது எல்லாமே நமக்கு டேஞ்சரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க சார். அதாவது எப்படி சொன்னீங்கன்னா, சமூக அக்கறையோட குழந்தைகளை வளர்க்கணும்னு சொன்னீங்கல்ல சார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார்.
3: பக்குவா நிர்மலம் நிறைய கேட்டிருக்காங்க, இருமல் வந்து இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சிங்க. அதுக்குரிய தடுப்பூசி எல்லாம் நம்ம குழந்தைகளை பிறந்ததுல இருந்து 1.5 மாசத்துல இருந்து போட்டு, 2 மாசம் 3 மாசத்துல போட்டு, 1.5 வயசு 5 வயசு எல்லாம் போட்டு அந்த இருமலை வந்து இப்ப நம்ம
2: பண்ணிட்டோம்
3: அந்த டிசீஸே, சரிங்களா? அது ஒரு 1000 குழந்தைகளுக்கு வந்தோம்னா 1 குழந்தை 2 குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குமே நம்ம இந்த மாதிரி காலகட்டத்துல நோய்களுக்குரிய மருந்துகள் எல்லாம் வந்துருக்கு, அதனால வந்து அந்த நோய் வந்து அவங்க ஐயா கேட்ட காலகட்டத்துக்கு இப்பக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அது இப்ப பெருசா இல்ல. அது ஒண்ணு இல்ல, ஒண்ணு புகை வச்சா நெபுலைசிஸ் வச்சா குறையுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா வந்து எல்லா இருமலுக்கும் எல்லா திறர்களுக்கும் புகைதான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய டாக்டர் பரிஞ்சிருப்பாங்க, ஏன்னா வாய் வழியா மருந்து கொடுத்து குறையாத இருமல்களுக்கு தான் நம்ம நெபுலைசிஸ் வைக்கணும். ஒண்ணு ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்கு இருமல்ல மீட்டிங் இருக்கு, மூச்சுத்திணல் இருக்கு, ஆஸ்துமா இருக்கு அப்படிங்கிற சமயத்துலதான் நம்ம வைக்கணும். ஏன்னா மத்த சில வியாதிகளுக்கு நமக்கு மூச்சுத்திணல் வரும், இருமல் வரும், ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சு ரொம்ப கிருமியோட வீரி அதிகமாயிட்டாலும் இருமல் மூச்சுத்திணல் வரலாம். ஆல்ரெடி அந்த குழந்தைகளுக்கு இருதயத்துல ஏதாவது ஓட்டரு அதனாலயும் இது வரலாம். என்ன காரணத்தினால இருமல் வந்துச்சு, மூச்சுத்திணல் வந்துச்சுன்னு அதுக்குதான் பக்கத்துல இருக்க அவங்க டாக்டர்கிட்ட காமிச்சீங்கன்னா, இந்த குழந்தை இந்த இருமலுக்கு புகைதான் வைக்கணும், நெபுலைசன் வைக்கணும், இல்ல இதுக்கு மருந்து கொடுத்தா போதும், இல்ல இந்த குழந்தைக்கு இந்த இருமலுக்கு வேற வைக்கணும்னா அதுக்குரிய மருந்து
2: சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலாவே வீட்டுல வந்து ஆவி பிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரண வெறும் தண்ணியில வந்து ஆவி பிடிக்கலாம், மசில ஏதாவது அதுல கூட ஆட் பண்ணிட்டு பிடிச்சா இந்த மாதிரி இருமல் சளிக்கு வந்து கொஞ்சம் தேவலையா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல சார்?

0: என்ன சார் பண்ணலாம்?
1: அது வந்து கண்டிப்பா ஆவி பிடிக்கிறது வந்து ஆவி பிடிச்சா போறது வந்து உண்மையிலேயே அது மருத்துவ அறிவியல்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம சாதாரண இதுக்கு வந்து நம்ம இங்க சுடுதண்ணி போட்டு பண்ணி ஆவி பிடிக்கலாம், இல்லைன்னா அதுக்குரிய மருந்து நமக்கு மெடிக்கல்லே கொடுப்பாங்க, குழந்தை டாக்டரே கொடுப்பாங்க. ஆவி பிடிக்கிறதுல தனியா மருந்துகள்லாம் வந்துருச்சு, அதை நம்ம கட் பண்ணி போட்டுட்டு ஒரு போர்வையை போட்டு முடிச்சோம்னா நம்ம தலையில இருக்க நீர் எல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது உப்பு ஊத்திட்டே இருக்கவங்க, இல்ல தலை கனமா இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆவி பிடிச்சோம்னா மூக்கு அடைச்சிருக்கவங்களுக்கு ஆவி பிடிச்சோம்னா நல்லா சர சரனு தண்ணி இறங்கினா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க.
0: ஓகே சார், இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: என்னுடைய மகள் 5 வயசு ஆகுது, பையனுக்கு 3 வயசு. அடிக்கடி தொந்தரவு வருது சார். அதாவது டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு நம்ம மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தோம்னால ஒரு 1 மந்த்-1.5 மந்த்க்கு பிறகு திரும்பவும் அந்த இருமல் சளி தொந்தரவு பண்ணாலும் சீக்கிரம் போக மாட்டேங்குது.
1: மேல 3 வாரத்துக்கு மேல இருமல் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்து எக்ஸ்ரே எடுக்கிறது, சளி டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது பெட்டர். இல்ல ஒவ்வொரு தடவையும் மருந்து கொடுக்கும்போது சரியாயிடுது, திரும்ப 1 வாரம் கழிச்சோ 2 வாரம் கழிச்சு வருது அப்படின்னா அது வேற வேற காரணங்களால இருக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணியில ஏதாவது கிருமி ஒத்துக்கல, இல்ல கூட நம்ம வீட்டுல இருக்கவங்க, இல்ல வேலை செய்யறவங்க இடத்துல இருந்து வருது, இல்ல நம்ம தொடர்ந்து மாச கணக்குல இருக்கிறதும் மாசத்துக்கு ஒரு தடவை வரத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்களா?
0: ஓகே சார், ஆமா சார்.
1: அதுக்குரிய காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு நிறுத்தணும்னா அது வந்து பெருசா பயப்பட வேண்டாம்.
0: ஓகே சார், 10 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை.
1: 10 மாத்திரை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த வயசுக்கு உரிய வெயிட் இல்ல, உயரம் இல்ல, எடை இல்ல அப்படின்னா அதை பரிசோதிச்சுட்டு எதனால உங்களுக்கு இல்ல, பிறவியிலேயே வெயிட் கம்மியான குழந்தையா, இல்ல இப்ப வந்து வெயிட் கம்மி இருக்கா, நோய்வாய்ப்பட்டிருந்தாங்களா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கு வந்து நம்ம சாதாரண சத்து மாத்திரை கொடுக்கணுமா, இல்ல கால் வலிக்கு வந்து கால்சியம் கொடுக்கணுமா, இல்ல இரும்பு சத்து குறைபாடு இருக்கா, நீங்க முன்னாடி கெட்ட மாதிரி பூச்சி வேலை இரும்பு சத்து குறைபாடு இருக்கா, அதுக்குரிய அயன் டானிக் கொடுப்பாங்க, இல்ல பொதுவான சத்து இருக்குன்னா மல்டி விட்டமின்ஸ் கொடுப்பாங்க, இல்ல கால் வலி இருக்கு அப்படின்னா அதுக்கு கால்சியம் மாத்திரை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கிறது தவறு இல்ல. ஒரு 3 மாசம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்.
0: டாக்டர் சார், முதல்ல வந்து தேன் தண்ணீர், தேன் கலந்த தண்ணீர் குடிக்கலாமா?
1: அதனால கும்பிட்டோம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க. வந்து பாத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இதுவரை பரவாயில்ல, தண்ணி தேன் மட்டும் கொடுத்தாங்க. சில ஊர்ல வந்து ஒரு இளமருந்து அரைஞ்சு ஊத்துறேன், உரம் மருந்து ஊச்சி ஊத்துறேன்னு சொல்லிட்டு அம்மி கல்லிட வச்சு இதை அரைச்சு அந்த குழந்தையோட வாயில ஊத்துவாங்க, வெத்தனை சாடை ஊத்துவாங்க, வசந்தூ கரைச்சி ஊத்துவாங்க, கையில வசந்து கட்டி விடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பழைய காலத்துல பண்ண ஒரு மரபுன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதனால குழந்தைகளுக்கு பெருசா வந்து எந்த யூஸும் கிடையாது. சரி, அது வாய் வழியா கிருமிகள் போறதுதான் வாய்ப்பு இருக்கு. அவங்க கையை சரியா கழுவுனாங்களான்னு தெரியாது, அரைக்கிற பாத்திரத்தை அரைக்கிற கல்லுல எந்த அளவுக்கு கிருமி இருக்குன்னு தெரியாது. இதனால தேவையில்லாம குழந்தை தேன் எல்லாம் வந்து எல்லா தேனுமே சுத்தமான தேன் கிடையாது. இப்பெல்லாம் பாதி இடத்துல சக்கரை பாகுதல் கலந்து தேன் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. தேன்ல வந்து அந்த உண்மையான தேன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு 1 வயசுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு நம்ம இருமலுக்கே தேன் எல்லாம் கொடுக்க
0: சொல்லியிருக்கோம்.
1: பட் அந்த தேன்ல ஏதாவது கிருமி இருந்துச்சு, பொட்டலி ஒரு கிருமி எல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து சூரியனத்தை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 16 நாள் குழந்தைக்கு போய் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட் என்ன சொல்றோம்னா குழந்தைகளுக்கு முதல் 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான், அதுவே போதுமானது. அதோட சேர்த்து 2 சத்து மருந்து 3 சத்து மருந்து கொடுப்பாங்க. தாய்ப்பால் பத்தாத குழந்தைகளுக்கு சாதம் வாக்கெடு கொடுப்பாங்க. இது ரெண்டுமே நம்ம பரிந்துரைக்கிறது.
0: முதல் 6 மாசத்துக்கு வந்து வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தாலே அதுக்கு வந்து போதுமான எனர்ஜி வந்து கிடைச்சிரும் சொல்றீங்க சார்?
1: கிடைச்சிரும்.
0: ஓகே சார்.

0: மத்தபடி 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம இன்னை உணவுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
1: 6 மாசத்துக்கு கண்டிப்பா கொடுக்கணும்.
0: ஓகே,
1: 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும் போதுமானதோ, அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் மட்டும் போதுமானதோ இல்ல, கண்டிப்பா இன்னை உணவுகள் ஆரம்பிச்சிடும்.
0: இறுக்கமான உடைகள் குழந்தைங்களுக்கு அணியறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்?
1: இறுக்கமான உடைகள் வந்து இப்ப இந்த வெயில் காலத்துல மழை காலத்துல வந்து இறுக்கமான உடைகள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், ரொம்ப சில்லன் ஆகாம குழந்தைங்களுக்கு சரி பிடிக்காம இருக்காம பாத்துக்கலாம். ஆனா வெயில் காலத்துல வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இறுக்கமான உடைகள் அணியக்கூடாது. வெயில் காலத்துல வந்து இறுக்கமான உடைகள் அணியா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வேர்வைனா உங்க உடம்புல தங்கிட்டு இந்த நம்ம மடிப்பு இருக்க பகுதிகள் எல்லாம் புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கழுத்து கீழே அந்தராம் சொல்றாக்கள் இல்ல
0: தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
9: என்ன சுனாமியா?
8: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic Water Park, Mannargudi.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
10: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
10: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
2: செங்கல் சோலை மற்றும் இதழ் விடுவதற்கான தற்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
11: BPN கண் மருத்துவமனை.
13: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
16: வீட்டு உபயோக பொருட்கள்
17: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
18: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
19: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
0: டாக்டரிடம் கேளுங்கள் நேர்களே, மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவமனை

0: டாக்டர் எஸ் ஜெயக்குமார் எம்டி அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் மருத்துவரிடம் பேசலாம். டாக்டர் சார், அதாவது இப்ப குழந்தைங்க வந்து கலர் ஆகணும் அப்படின்றதுக்காக செயற்கை பூச்சிகள் எல்லாம் பூசி விடுறாங்க சார், அது எந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்?
1: கலர் ஆகிறது வந்து அவங்க நேச்சுரலாவே அவங்க ஜெனெட்டிக்காவே அவங்க குழந்தை கருத்தரிக்கும் போதே உருவானது, அது நம்ம எந்த இதுலயும் மாற்ற முடியாது.
0: ஆமா சார்,
1: எந்த பெர்ஃபியூம் யூஸ் பண்ணாலும், எந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும், எந்த பவுடர் எந்த கிரீம் யூஸ் பண்ணாலும் கலர்கள் வந்து மாத்த முடியாது. குழந்தைகளுக்கு ஏதாவது பூச்சி கடிச்சு ஒரு அலர்ஜி வருது, ஏதாவது ஒரு அம்மை போட்டு இது பண்ணா அந்த தழும மறைக்கிறதுக்கு வேணா நம்ம தந்திர வரியா பண்ணிக்கலாம், கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இயற்கையா ஆண்டவன் கொடுத்த கலர், தோல், அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்ன கலர் இருக்கோ அதுதான் நமக்கு வரும். அம்மா கருப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், பட் ஆனா யாராவது ஒருத்தவங்களுடைய பழக்க வழக்கமா ஒருத்தவங்களுடைய தோல் தான் நமக்கு வரும். எங்க அம்மா கருப்பா இருக்கா, நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னு ட்ரை பண்றதுன்னு யூஸ் கிடையாது. அதனால புகழ்கள் வந்து பெருசாக மாத்த முடியாது. நம்ம கேரக்டர்னா வளர வளர நமக்கு பார்வை வழி, மற்றபடி இறைவன் கொடுத்த அமைப்புகள் வந்து நமக்கு அப்படியேதான் இருக்கும்.
0: ஓகே சார், அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமா வந்து விரும்பி சாப்பிடுறாங்க, அது வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் சார் வருது சமீபத்துல?
1: அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, அது எல்லாமே பேரண்ட்ஸ் பண்ற தப்புதான். ஒரு குழந்தை வந்து வளருதுன்னா நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல, முதல் முன்னாடி 6 மாசம் இனி உங்களுக்கு கொடுக்கணும் சரியா? நாம என்ன கொடுக்கறோமோ அதுதான் அந்த குழந்தை சாப்பிட போகுது இல்ல. 6 மாசத்துல அந்த குழந்தை எனக்கு பிரியாணி வேணுமா, தயிர் சாதம் வேணுமா அப்படின்னா நம்ம என்ன தயிர் சாதம் கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் பிரியாணி கொடுத்துட்டு 1.5 வயசுல தயிர் சாதத்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை எடுத்து சாப்பிடும்.
0: புரியுது சார்.
1: குழந்தைகள் வந்து தானா வளர்ந்துல நம்மள பார்த்து வளர்றாங்க, நம்ம சுத்தி இருக்க குழந்தைகளை சுத்தி என்ன நடக்குதோ அதை பார்த்துதான்
0: வளர்றாங்க.
1: குழந்தையோட அப்பா இட்லி சாப்பிட்டா குழந்தை இட்லி சாப்பிட போகுது, எனக்கு இட்லி வேணாம்னு சொல்லிட்டு அவர் பரோட்டா சாப்பிட்டா குழந்தைய பரோட்டா தானே கேட்கும்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
1: அவங்க கண்ணுக்கு மூடி என்ன பண்ணுது, அவங்க வாயில என்ன டேஸ்ட் படுதோ அதான் அவங்க எப்பிக்காலத்துல எதிர்பார்ப்பாங்க.
0: ஓகே சார், அப்ப வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணா குழந்தைங்க தானா கண்ட்ரோல் ஆயிடுவாங்க?
1: கொடுக்கவே வேணாம்னு சொல்ல, நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்கதான் செய்வாங்க. நம்ம குழந்தைய கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்க வந்து பிஸ்கட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு பிஸ்கட் வேணாம் சுண்டல் சாப்பிடணும் சாப்பிடாது. நீங்க சுண்டல் சாப்பிட்டுட்டு என்னைக்காவது நாள் வெளியில ஏதாவது டூர் போறீங்க, டிராவல் பண்றீங்க, அன்னைக்கு போயிட்டு நான் சமைக்க முடியாது அப்பன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள்
0: பரவாயில்ல.
1: ஒரு குழந்தை 3 மணிக்கு ஸ்கூல்ல விட்டு வரா, அவனுக்கு நீங்க ஒரு பாக்கெட் பிஸ்கட் கொடுத்துட்டு ஒரு பால் கொடுக்கற தப்புல அதுக்கு வீட்டுல என்ன சமைச்சு வச்சிருக்கீங்களோ அதை
0: கொடுங்க.
1: ஒரு மதிய சாப்பாடே கொடுக்கலாம், இல்ல ஒரு இட்லி தோசை சுட்டு கொடுக்கலாம், வீட்டுல ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு வடை பச்சை ஏதாவது செஞ்சு கொடுங்க. ரெடிமேட் ஃபுட் எடுத்து பாக்கெட் எடுத்து நீட்டுறீங்க.
0: ஓகே சார்,
1: அவன் தான் ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா அவன் மரநாள் அவன் கேட்பான்
0: கேட்பான்
1: பிரச்சனையா?
0: ஓகே,
1: எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது நீங்க நல்ல பழக்கம் சொல்லி வளருங்க. அதுக்குதான் நான் சொன்ன ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் அனுப்பும் போது எல்லா குழந்தைகளும் ஒரே ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு குழந்தைக்கு நீங்க கள்ளமிட்டாயோ, இன்னொரு குழந்தைக்கு வேர்க்கடமையோ, இன்னொரு குழந்தைக்கு பிஸ்கட் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பிஸ்கட் சாக்லேட் சாப்பிட குழந்தையா பாப்பாங்க.
0: ஆமா சார், ஓகே.
1: அடுத்த ஆப்ஷன் கள்ளமிட்டாய் பாப்பாங்க, அடுத்ததான் வேர்க்கடலையை பாப்பாங்க.
0: ஆமா சார், புரியுது.
1: வேர்க்கடலையை சில பேர் கேவலமா கூட பாப்பாங்க, அதான் அதுல இருக்கிறது நல்லது வந்து வேர்க்கடலை தான்.
0: கண்டிப்பா சார்,
1: அது இந்த காலத்து குழந்தைகளும் புரிய மாட்டேங்குது, இந்த பேரண்ட்ஸுக்கும் புரிய.
0: அதாவது எடை குறைவான குழந்தைகள் என்ன பண்ணும், எடை அதிகமா இருக்க குழந்தைகள் என்ன பண்ணும் சார்?
1: இப்ப இருக்கிற காலகட்டத்துல எடை குறைவா இருக்க குழந்தைகள் ரொம்ப கம்மி, எடை அதிகமா இருக்க குழந்தைங்க தான் அதிகமாயிட்டாங்க.
0: முன்னாடி
1: எல்லாம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா எடை ரொம்ப கம்மியா இருப்பாங்க குழந்தைங்க. பாத்தீங்கன்னா ஒரு 10-2 வயசுல வந்து 10-12 கிலோ இருக்கணும் பார்த்தா அவங்க 7 வயசு 6 கிலோ 7 கிலோ தான் இருப்பாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு கம்மியா இருந்து ரொம்ப இதா இருப்பாங்க. இப்ப நம்ம இந்த இப்ப வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் சரி, தமிழக அரசாங்கம் சரி, குழந்தைகளை வந்து கருத்தரிக்கும் போது நிறைய பணம் கொடுக்குறாங்க. ஒரு 9,000 to 12,000 நம்ம கொடுக்குறாங்க, எக்ஸாக்டா தெரியல. அதனால வந்து எடை குறைவா பிறக்கிற குழந்தை ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. பிறந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு நிறைய அரசாங்க உதவிகள் செய்து இப்ப வந்து எடை குறைவா இருக்கிற குழந்தைய விட எடை அதிகமா இருக்க குழந்தைய வந்துன்னா நீங்க ஆரம்பிச்சு அதே ஜம்ப் தான். நீ காலையில எழுந்தா உங்க குழந்தை என்ன சாப்பிடுறோம்னா, காலையில எழுந்த உடனே ஒரு டம்ளர் பால் 4 பிஸ்கட் சாப்பிடுவோம் சார், ஒரு டம்ளர் பால் 4 ரஸ்க்கு சாப்பிடுவோம் சார். அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டு 2 வயசுல 10 கிலோ 12 கிலோ இருக்க குழந்தைங்க பார்த்தா 15-17

0: ஒரு 10 வயசுல 30-40 கிலோ குழந்தைங்க, 50 கிலோ 60 கிலோ, அவங்க வீட்டு அவங்களாலே தூக்கி நடக்க முடியாம தள்ளாடி தள்ளாடிட்டு ஓடி ஆடி விளையாட முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க.
1: ஓகே சார்,
0: கொலஸ்ட்ரால் அதிகமாக்கலாம், இது ரொம்ப அதிகமாச்சுன்னா இது வந்து பிற்காலத்துல வந்து குழந்தைகளுக்கு வரலாம், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதாரண ஒரு கருத்தரிப்பு அந்த காலத்துல வந்து குழந்தைகளுக்கு மகளிருக்கு வந்து கருத்தடை பண்றதுக்கு கவர்மெண்ட் அவ்வளவு பாடுபட்டுச்சு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை, வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

நேரம் 2:55:30. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் இமேசால், ஈரோடு மாவட்டம் சிறுவாளூர் ஆகிய இடங்களில் 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் சவுந்தப்பூர் 9 சென்டிமீட்டர், தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 8 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் அகவயல், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிவகங்கை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புத்தன் அணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், முதுகலத்தூர், மூளைக்கரைப்பட்டி, நாலுமுக்கு, கீழாநிலை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருப்பரப்பு, சுத்தமல்லி அணை, சுருளக்கோடு, அரிமளம், மதுரை, நெடுங்கல், பாலக்கோடு, எலந்தக்குட்டை மேடு, காக்காச்சி, சாத்தியார், கமுதி, கடலாடி, குண்டார் அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மாம்பழத்துறை ஆறு, மேட்டுப்பட்டி, மாஞ்சோலை, வரட்டுப்பள்ளம், ஆனைக்கிடங்கு, மதுரை வடக்கு, மதுரை, தருமபுரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம், ஆண்டிப்பட்டி, குப்பநத்தம், பெரியப்பட்டி, தொண்டாமுத்தூர், தென்காசி, கோபிச்செட்டிப்பாளையம், சிட்டம்பட்டி, புவனகிரி, காரையூர், அயப்பாக்கம், திருப்புவனம், தலாக்குளம், சேத்தியாத்தோப்பு, சேலம் மாவட்டம் மேட்டூர், களியல், கன்னடியான் அணைக்கட்டு, தருமபுரி, வத்திராயிருப்பு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம், திருமனூர், செம்பரம்பாக்கம், மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, பெண்ணாகரம், பாம்பன், கவுந்தப்பாடி, திருச்செந்தூர், பாலமூர், திருச்சுழி, திருவாரூர், சேர்வலாறு அணை, சென்னை மதுரவாயல், ஆவுடையார் கோவில், மேட்டூர், சூரன்குடி, கோத்தகிரி, குன்னூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்கள்

0: ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வடக்கு உட்கர்நாடகம் தொடங்கி மன்னார் வளைகுடா வரை தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், லட்சத்தீவுகளை ஒட்டி கேரள தென்கிழக்கே, தென்மேற்கு மத்திய பிரதேசத்தை கடந்து கர்நாடகத்தின் உட்பகுதியில் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி, இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி மற்றும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலில் எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சியின் பகுதி வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியின் பகுதியை மேலும் வழங்குவோர் இன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

எல்எஸ்எல் த்ரீ சி நிகழ்ச்சியில் நம்ம தொடக்கமாக கேட்க போகிற இந்த பாடல் வாலிப கவிஞர் வாலியின் வரிகள், ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், உன்னிகிருஷ்ணன் குரலில், காதலர் தினம், ரோஜா ரோஜா.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
1: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
0: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த பிலா 2.

0: இட்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுலம். இது நிகழ்ச்சி மேலும் வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: 3:15 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நெட்லி நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நெல்லை நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கொரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சியில் நாம கேட்கிற அடுத்த பாடல் தேவாவுடைய இசையில் ஹரிஹரன் குரலில் கண்ணோடு காண்பதெல்லாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடல் நான் முத்துக்குமாருடைய வரிகள், கார்த்திக் ராஜா இசையில ஹரிஹரன் சாதனா சர்க்கம், இவங்களுடைய குரல்கள்ல டும் டும் டும் படத்திலிருந்து ரகசியமாய்.

0: பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி மற்றும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சி பகுதி வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இன்றைய நிகழ்ச்சி நிப்பகுதியை மேலும் வழங்கிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேரம் 3:30 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் இனி நாம் கேட்கலாம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியே மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மாபிள்ஸின் எல்எஸ்சியில் திரை இசை. இன்றைய எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சி இப்பகுதியை மேலும் வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இன்றைய எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சி பகுதி மேலும் வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மாபிள்ஸ்.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மாபிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மாபிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடல் நாம் முத்துக்குமார் வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்கள்ல துட்டி ஜெயா உயிரே என் உயிரே.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நேர்களை நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நேரில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 3:40 இணைந்திருக்கிறோம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, நம்ம காரைக்கால் FM 100.3 ப்ரோக்ராம்ஸும் அதோடைய அப்டேட்ஸும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடலும் நா முத்துக்குமாருடைய வரிகள் தான். யுவன் சங்கர் ராஜா இசையில, ஹரீஷ் ராகவேந்திரா குரல்ல காதல் கொண்டேன்.

0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
3: அம்மா அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நம்ம காரைக்கால் FM 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
6: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.

0: நலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இந்த பாட்டை என்னென்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க? ஆமாம், இது வித்யாசாகருடைய இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் குரல்களில் ரன் படத்துலேருந்து.

0: மகத்தான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
8: காரைக்கால் பண்பலி 100.3 எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம்.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 எல்லைசி திரைசை நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் ரமேஷ் விநாயகம் இசையில் ஸ்ரீவர்தினியோட இசை சேர்ந்து குரல் கொடுத்துருக்கிறாரு. ஏ நீ ரொம்ப அழகாக இருக்க படத்துலேருந்து.

0: பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மாபல்ஸின் திரை இசை. இன்றைய நிகழ்ச்சியினை பகுதி வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இன்றைய எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சியினை பகுதியை மேலும் வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மாபல்ஸ்.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மாபல்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மாபல்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேரம் 4 மணி. இணைந்திருக்கிறோம் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்களே, இனி நாம் கேட்கலாம். மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் தேநீர் நேரத்தில் திரை இசை. இன்றைய நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக் செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: தேநீர் நேர திரை இசையில நாம கேட்க போற முதல் பாடல் ஸ்நேகிதி படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தேநீர் நேரத்திரை இசையில் அடுத்து நாம கேட்க இருக்கிறது கபிலனுடைய வரிகள். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், சங்கர் மகாதேவன் சுஜாதா குரல்கள்ல கஜினி.

மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: இட்லி நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
9: பாட்டு.
8: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
11: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுலமது தார்பாய்கள், கிரீன் நெட், ஹோஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
12: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 தேநீர் நேரத்தில் திரு இசை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில தனுஷ் மற்றும் தி குரல்கள்ல மாறி 2.

0: நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
6: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
8: 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. தேனி நேரத்தில் திரையிசை நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடல் லீலை படத்திலிருந்து.

நேர்களே, நம்ம கரெக்டில் எஃப்எம் 100.3 ப்ரோக்ராம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்புறம் அப்டேட் வேணும் அப்படின்னாக்கா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது

0: மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் தேனி நேரத்தில் திரை இசை. இன்றைய தேனி நேரத்தின் திசை திரை இசையில் இப்பகுதி வழங்கியர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: குளு குளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நேரம் 4:30 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்களை இனி நாம் கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் வைக்கிங் பிரீஃப்ஸ் அண்ட் பானியன்ஸின் தேநீர் நேரத்தில் திரையிசை. இன்றைய தேநீர் நேரத்தின் திரையிசை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்றைய தேநீர் நேரத்தின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் உள்ளடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
8: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

தேனி நேரத்தில் திரை இசை நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடல் இளையராஜா இசையில உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி, சுரேந்தர் இவங்கெல்லாம் இணைந்து பாடியிருக்காங்க சேது படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மாபஸ், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மற்றும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சீதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: தேனி நேரத்தில் திரையிசையில் அடுத்து வருகிறது யுவன் சங்கர் அஜார் இசையில் ஹரிணி சைந்தவி குரல்களில் வேட்டை. 4:40 நிமிடத்தில்

0: இந்தியாவின்
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: தேனி நேரத்தில் திரையில் அடுத்து வருகிறது சாமுராய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தேனி நேரத்தில் திரை இசையில நம்ம கேட்க போற அடுத்த பாடல் சத்யாவோட இசையில சின்மயி சத்யா இணைந்து பாடியிருக்காங்க எங்கேயும் எப்போதும் படத்துல இருந்து.

0: நம்ம கேட்ட அந்த பாடலை மற்றொரு தருணத்துல முழுமையாக்கிட்டு ரசிக்கலாம். பண்பலின் 1.3 இதுவரை நாம் கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர். நிகழ்ச்சி பகுதியை வழங்கிய 2 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்றைய தேனி நேரத்தின் திரையின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்க நேயர்களே, ஆல் இண்டியா காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஒலிபரப்பாகும் பாட்டுக்கண்ண போட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு கிராமியத்தில் சிறந்தது மேடை நாடக பாடல்களா நாட்டுப்புற பாடல்களா அப்படின்னு போட்டி போட வராங்க. சேங்காலிபுரம் மு சிவாஜி ராகவன், தப்பலாம்புலியூர் கே ஜெகநாதன், ஆரூர் எஸ் ஹெச் சுர்ஜித், இலங்கைச்சேரி எஸ் சீதாலட்சுமி. இந்த நிகழ்ச்சிக்கு இசை வழங்குறாங்க கீபோர்டு ஆய்மூர் கே அன்பழகன், மிருதங்கம் துறையூர் வி கண்ணன், தவில் நிம்மேலி மகா மணிகண்டன், பறை தப்பலாம்புலியூர் ஏ பிரவீன்ராஜ். நேயர்களை, கிராமியத்தில் சிறந்தது மேடை நாடக பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குறாங்க சேங்காலிபுரம் மு சிவாஜி ராகவன் அவர்கள். ஐயா, என்ன பாட்டு பாடி தொடங்க போறீங்க?
2: சோக பாட்டு மட்டும் எங்களுக்கு பாட தெரியாது, எல்லா பாட்டும் பாட தெரியுங்கிறதுக்காக பழைய பாடல் வெள்ளிமலை ஓரத்திலேன்னு.
1: வெள்ளிமலை ஓரத்திலே அப்படிங்கிற ஒரு பாடல், சரி பாடுங்க ஐயா.
2: வெள்ளிமலை

0: மேடை நாடகங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை பாடினாங்க சேங்காலிபுரம் மு சிவாஜி ராகவங்க. இதுக்கு இணையா என்ன பாடலை பாட போறீங்க நாட்டுப்புற பாடல்கள்ல சீதாலட்சுமி?
1: என் மச்சான பத்தி பாட போறேன்.
0: என்ன நிகழ்ச்சி ஃபுல்லா மச்சான் புராணமாவே இருக்குது.
1: நாட்டுப்புற பாடல்கள்ல இந்த மாதிரி பாடல் தான் நிறைய இருக்கு.
0: ஓஹோ சரி, அப்ப நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னாவே ஒரு துள்ளல் தான். ஒரு துள்ளலான பாடலை பாடுங்க கேட்போம்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நாட்டுப்புற பாடல்கள்ல ஒரு அற்புதமான பாடலை பாடினாங்க சீதாலட்சுமி அம்மாவுங்க. சரி, இதே மாதிரி பாடல்கள் மேடை நாடகத்திலும் இடம்பெற்றிருக்கா, அப்படிப்பட்ட ஒரு பாடல் எடுத்து விடுங்களேன்.
2: ஏறாத மலை மேலே

0: மேடை நாடகங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை பாடினாங்க தப்பலாம்புலியூர் கே ஜெகநாத் அவங்க. அதே மாதிரி நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க?
1: நாங்கள் வந்து தாயின் சேலை பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது.

0: நேயர்களே, கிராமியத்தில் சிறந்தது மேடை நாடக பாடல்களா நாட்டுப்புற பாடல்களா அப்படின்னு போட்டி போட்டாங்க. செங்காலிபுரம் மு சிவாஜி ராகவன், தப்பலாம்புலியூர் கே ஜெகநாதன், ஆரூர் எஸ் ஹெச் சுர்சித், இலங்கைச்சேரி எஸ் சீதாலட்சுமி. இந்த நிகழ்ச்சிக்கு இசை வழங்கினாங்க கீபோர்டு ஆய்மூர் கே அன்பழகன், மிருதங்கம் துறையூர் வி கண்ணன், தவில் நிம்மேலி மகா மணிகண்டன், பறை தப்பலாம்புலியூர் ஏ பிரவீன் ராஜ். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 97-15-16-72-82. சரி நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணமணிவண்ணன். வணக்கம் நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பட 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் அலைஓசை.

0: மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசீர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from

0: தருணமாக்குவோம். GRT Brides, The Bridal Jewelry Collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: PSR தங்க மாளிகை,
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: அலைவசையில் சைந்தவி பாடியது படம் தெய்வ திருமகள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
5: எந்த ஷோரூம்ல வாங்குறோம் இம்பார்ட்டன்ட்,
6: அதுக்குதான் வசந்தன் கோ.
4: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
7: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
4: இம்பார்ட்டன்ட்.
8: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
9: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
8: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. திருச்சி சாரதாஸ்.
10: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
11: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
12: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
14: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
15: நாகை மூராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதனி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியின் தொடக்கமாக TM சௌந்தரராஜன் பாடியது.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
4: சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
7: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
12: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
13: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
12: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
13: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
12: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
13: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
12: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
14: நிகழ்ச்சியில் இனி மெர்சி மாத்யூ பாடியது.

0: நேரம் 5:44. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேளை.
1: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
2: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
3: அதுக்குதான் வசந்த் & கோ.
4: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப important.
5: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
6: important.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
10: என்ன சுனாமியா?
9: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
11: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
12: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப்

0: 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
1: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் இனி குத்துஸ் பாடியது.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
8: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
14: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: நிகழ்ச்சியில் இனி எஸ் சரளா பாடியது

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
5: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
6: அதுக்கு தான் வசந்தன் கோ.
7: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
9: இம்பார்ட்டன்ட்.
2: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பன்னிசை நிகழ்ச்சியில் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

பண்டிசை கேட்டீர்கள் இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

0: தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நாடு தலைவணங்குவதாக கூறியுள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது. அஸ்ஸாம், மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், புதுச்சேரி மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற்ற மாநிலங்களில் நடத்தை விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதம் மற்றும் நாட்டு மக்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் அனைத்து சக்திகளுக்கும் எதிரான இந்தியாவின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டிற்கு ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சான்றாகும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த பணியில் அசாதாரண வெற்றி நமது ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற தைரியத்தையும் உறுதியையும் பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: பகல்காமில் நடைபெற்ற கொடூரமான தாக்குதல் மிக துல்லியமாக எதிர்கொள்ளப்பட்டது என்றும், நாட்டை அச்சுறுத்த முயல்பவர்கள் நமது தேசம் ஒற்றுமையுடனும் வலிமையுடனும் பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். நமது வீரர்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் தேசப்பற்றுக்கு இன்று நாடு வணக்கம் செலுத்துவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இந்தியாவின் அமைதி, ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை சீர்குலைக்க முயற்சிக்கும் பயங்கரவாத சக்திகள் மற்றும் அவற்றிற்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு உறுதியாக பதிலடி கொடுக்க வரையறுக்கப்பட்ட தருணம் இது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் ஆயுதப்படைகளின் அசைக்க முடியாத தைரியம் மற்றும் வீரம் பயங்கரவாத வலைப்பின்னல்களை திறம்பட குறிவைத்து தகர்த்தெறியப்படுவதை உறுதி செய்தது என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறுகையில், ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான துணிச்சலான மற்றும் ஆக்கப்பூர்வமான பதிலடி என்றும், ராணுவத்தின் இந்த நடவடிக்கை பாதுகாப்புத் துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் தன்னம்பிக்கையை எடுத்துக்காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கும் அதன் செயல்பாட்டு சூழலை அகற்றுவதற்கும் நாடு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற தைரியம், துல்லியம் மற்றும் உறுதியை ஆபரேஷன் சிந்தூர் வெளிப்படுத்தியுள்ளது என்றும், பகல்காமில் பொதுமக்கள் தாக்கப்பட்டதற்கு பாதுகாப்பு படைகள் கொடுத்த பதிலடிக்கு தேசம் வணக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
0: இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆபரேஷன் சிந்தூர் நவீன இராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றும், பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் நாடு போற்றுகிறது என்றும் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் சகாப்த இயக்கமாக நிற்கிறது என்றும், இது ஆயுதப்படைகளின் தாக்குதல் சக்தியை நாட்டின் எதிரிகளுக்கு எப்போதும் நினைவூட்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நாட்டின் பாதுகாப்பு படைகளின் ஈடு இணையற்ற வீரத்திற்கு தாம் வணக்கம் செலுத்துவதாகவும், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அழிக்க ஒன்றிணைந்து செயல்படும் உறுதியான அரசியல் நிலைப்பாடு ஆகியவற்றை நினைவில் கொள்ளும் நாளாக இந்நாள் திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடக்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளது என்றும், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தமிழக ஆளுநராக பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கான உரிமை கோரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா ரவீந்திர ஜெயந்தியை முன்னிட்டு சனிக்கிழமை

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், தீவிரவாதத்திற்கு எதிரான உலகளாவிய நடவடிக்கைகளுக்கு இந்தியா வலு சேர்க்கும் என தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக தங்கியுள்ள பங்களாதேஷ் நாட்டவர் குறித்து குறிப்பிட்ட அவர், இந்தியாவில் தங்கியுள்ளவர்களின் குடியுரிமையை சரிபார்க்க பங்களாதேஷுக்கு அனுப்பப்பட்ட 2860க்கும் மேற்பட்ட கோப்புகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார். சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை உடனடியாக அவர்களின் சொந்த நாட்டுக்கு அனுப்ப வேண்டியது கட்டாயம் என்றும் அவர் கூறினார். காலிஸ்தான் தீவிரவாத குழுக்களுக்கு கனடா அடைக்கலம் கொடுத்து வருவது குறித்த கவலையை இந்தியா தொடர்ந்து அந்நாட்டிடம் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவுக்கு எதிரான அந்த அமைப்பினர் மீது உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கனடா அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பினர் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும், வழிபாட்டு தலங்களில் வன்முறையில் ஈடுபடுவதாகவும், பிரிவினைவாதத்தை தூண்டுவதாகவும் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 13 போர் விமானங்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாக இந்திய விமானப்படையின் துணை தளபதி ஏர் மார்ஷல் அவதேஷ்குமார் பாரதி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நாட்டில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் பாகிஸ்தானின் 11 விமான ஓடுதளங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளி கல்வி முறையை மாற்றியமைப்பது தொடர்பான கொள்கை அறிக்கையை நீத்தி ஆயோக் இன்று வெளியிட்டுள்ளது. நாட்டின் பள்ளிக்கல்வி கட்டமைப்புகள் தொடர்பான 13 பரிந்துரைகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அடிப்படை கல்வியை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களின் நலனுக்கான கொள்கைகள் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் மீன் உணவுப் பொருட்களை உலகச் சந்தையில் விற்பதற்கான சுகாதார அனுமதியை பெறுவதற்கு இந்தியா முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் வேளாண் மற்றும் மீன் உணவுப் பொருட்களுக்கு உலகச் சந்தையில் சுகாதார அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் இவற்றின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும், விவசாயிகள் மீனவர்கள் ஆகியோரின் வருவாய் உயரும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள உணவு பதப்படுத்தப்படும் தொழில்களுக்கு இந்த அனுமதி உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக தரத்திலான உற்பத்தியை உறுதி செய்வதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்துவது, அனுமதி பெறுவதற்கான அமைப்பு மற்றும் பொருட்களின் தரத்தை உயர்த்துவது உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 7.5 கோடி பார்சல்களை அஞ்சல் துறை கையாண்டு வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட அஞ்சலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆண்டுதோறும் 90 கோடி கடிதங்களும் அஞ்சல் துறை மூலமாக கையாளப்பட்டு வருவதாக கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையங்கள் தொடங்கிய பின் அஞ்சலகங்கள் மூலம் 2.12 கோடி பாஸ்போர்ட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் இந்திய அஞ்சலக வங்கியில் 13 கோடி புதிய வாடிக்கையாளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறினார். சர்வதேச கடல் பகுதியில் மீட்புப் பணிகளில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் மண்டல நாடுகள் கலந்தாய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில் அவ்வப்போது பாதிப்புக்கு உள்ளாகும் மாலுமிகளை காப்பாற்ற உடனடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வளமான இந்திய பெருங்கடல் பகுதியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். வளரும் நாடுகளின் கடல்சார் மேம்பாட்டுக்காக இந்திய பெருங்கடல் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் திரு சர்பானந்த சோனாவால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பாட்னாவில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா ஹசைனின் 32 புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பீகார் அமைச்சரவையில் பிஜேபியைச் சேர்ந்த 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த 13 பேரும், லோக் ஜனசக்தி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவ்விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம்

0: அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர், மாநில தலைமைச் செயலர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஃபால்ஸ்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் நடத்தை நெறிமுறைகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிக்கான மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்டு 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. நான்கு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்கள் மற்றும் சில மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களின் போது 1400 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த 2021 நடைபெற்ற தேர்தலை காட்டிலும் இந்த தொகை 40% கூடுதல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட தொகை 69%, தமிழகத்தில் 48% அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. ஈரானிடமிருந்து அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் செறிவூட்டப்பட்ட பொருட்களை அகற்ற அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். மேற்காசிய பிரச்சினை தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஈரானுடன் அமெரிக்கா நடத்தும் முயற்சிகளால் இஸ்ரேல் அதிர்ச்சி அடைந்ததாக வந்த தகவல்களை திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு நிராகரித்துள்ளார். ஊழியர்களுக்கான டிஜிட்டல் கட்டமைப்பை மேம்படுத்த இந்தியாவும் மொரீஷியஸும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் தனஞ்சய் ராம்ஃபல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். ஊழியர்களின் மேம்பாட்டுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இதற்கான இணையதள சேவை குறித்தும் அவர் கேட்டறிந்ததாக கூறியுள்ளார். மொரீஷியஸ் உள்ளிட்ட நட்பு நாடுகளுடன் தொழிலாளர் நலனுக்காக இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தும்கூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி போலந்தின் சுசானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சதீக் மதுரிமா சாவந்த் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே, அமெரிக்காவின் ஜடே தேனியல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இந்தியாவுக்கு முழு உரிமை உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பள்ளிக் கல்வி முறையை மாற்றியமைப்பது தொடர்பான கொள்கை அறிக்கையை நீத்தி ஆயோக் இன்று வெளியிட்டுள்ளது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஈரானிடம் உள்ள அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான செறிவூட்டப்பட்ட பொருட்களை அகற்ற அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி போலந்தின் சுசானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: உங்கள் நிலம் செழிக்க, மகசூல் பெருக, இதோ கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. பருத்தி மற்றும் நெற்பயிர்களுக்கு சிறந்த கவசம், மண்ணுக்கு சத்து, பயிருக்கு பாதுகாப்பு. ஏக்கருக்கு ஒரு மூட்டை போதும். மறக்காதீங்க, ரெட்டை குதிரை படம் போட்ட கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. குன்னலூர் பைட்டோ ப்ராடக்ட்ஸின் தரமான தயாரிப்பு. தொடர்புக்கு செல் 9443785123.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மகள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
7: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை, காரைக்கால்.
5: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: சுபாக்கா, நம்ம ராமண்ணனுக்கு இதெல்லாம் தேவையா?
11: என்ன பொங்குடி, வரும்போதே ராமண்ணனை ஏதோ திட்டிட்டு வர மாதிரியே இருக்கு.
10: திட்டலாம் இல்லக்கா, பொதுவா சொல்றேன். நம்ம ராமண்ணன் இருக்காங்கல்ல, ஏற்கனவே நாட்டு ஆடு வளர்த்துட்டு வராங்க. இப்போ அது பத்தாதுன்னு 15 செம்மறி ஆடு வளர்க்கறதா இருக்கிறாங்களாம். இன்னமும் வேற வந்துட்டு இருக்கான் லாரியில.
11: ஓ, அப்படியா? அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க இறைச்சிக்காக தீவிர முறையில செம்மறியாடு கெடா குட்டி வளர்க்க போறேன்னு. அதுக்குள்ளே வாங்கிட்டாங்களா?
10: அப்ப உங்களுக்கு விஷயம் முன்னாடியே தெரியும்.
11: சொல்லிட்டு இருந்தாங்க பொங்குடி, ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவை கையில எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
10: ஏன் சுபாக்கா, நானும் நிறைய ரோட்ல பாத்துட்டு இருக்கேன், நிறைய செம்மறி ஆடுதான் விவசாயி வளர்த்துட்டு போறாங்க.
11: நீ சொல்றதும் சரிதான். இப்போ இறைச்சியோட தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது இல்லையா? அதுக்காக தான் பொங்குடி, இப்ப நாட்டாடுங்களை விட செம்மறியாடோட உடல் எடை சீக்கிரமா அதிகரிக்கும்.
10: ஓ, அப்படியாக்கா?
11: ஆமா பொங்குடி.
10: சரி, செம்மறி ஆட்லயும் கெடா வளர்ப்ப சொன்னீங்களக்கா, அது ஏன்கா?
11: பொங்குடி, இப்ப இறைச்சிக்குன்னு தீவிர முறையில செம்மறியாடு கிடா குட்டி வளர்ப்பு அப்படின்னே பண்றாங்க இப்ப நிறைய பேரு. ஏன்னா இந்த கிடா குட்டிங்க தான் குறைஞ்ச மாதத்திலேயே அதிக உடல் எடை அடையிற தன்மை கொண்டது. ஏன்னா கிடா குட்டி வளர்ப்புனா மத்த ஆடு வளர்ப்பு மாதிரி இனப்பெருக்க பராமரிப்பான இந்த போலிக்கடா, பெட்டையாடு இதெல்லாம் தேர்வு செய்யணும்னு அவசியம் இல்ல. சினைக்கால பராமரிப்பு, இளங்குட்டி பராமரிப்பு இந்த மாதிரிலாம் வேலை இருக்காது பாரு.
10: ஓ, இதனாலதான் செம்மறி ஆட்டு வகையிலேயே கெடா குட்டியை மட்டும் தேர்வு செய்யறாங்களா?
11: ஆமா பொங்குடி. சரி, ராமோன்ன கொட்டகையெல்லாம் அமைச்சிட்டாங்களா?
10: நான் எங்கக்கா அந்த சைடு போனேன்.
11: ஏன்னா இந்த செம்மறியாடு கிடா குட்டிங்களுக்குன்னு கொட்டகை அமைக்கிறதுல ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும்.
10: சுபாக்கா, செம்மறி ஆட்டுக்கு கொட்டகை சொல்றீங்களா, அது எப்படிக்கா இருக்கணும்?
11: நல்லா கேட்ட பொங்கொடி. இந்த மாதிரி பண்ணை அமைக்கிற இடம் நல்ல காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரியும், நிறைய மரங்கள் நிறைஞ்ச மேடான பகுதியாகவும், தண்ணி தேங்காத இடமாவும் இருக்கணும். பண்ணையோட அமைப்பு நீல வாக்குல இருக்கணும். கிழக்கு மேற்க அமைக்கிறது ரொம்ப நல்லது.
10: இது ஏன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. ஏன்னா சூரிய ஒளி நேரடியா கொட்டகைக்குள்ள வரத தவிர்க்கிறது தானக்கா?
11: சரியா சொல்றிய. இந்த மாதிரி ஆட்டு பண்ணையில கொட்டகையை சுற்றி 2 மடங்கு பகுதியோ இல்ல அதை விட கூடுதலான பகுதியோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிங்க உலா வர்றதுக்கு ஏதுவா இருக்குமா?
10: சரி சுப்பாக்கா, இறைச்சிக்காகவே வாங்கி வளர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டிய எப்படி

0: தேர்வு செய்யணும்.
1: நல்ல தரமான, அதே சமயத்துல நல்ல எடையோட ஆரோக்கியமா இருக்கிற 3-4 மாத ஆட்டுக்குட்டிங்களை தான் தேர்வு செய்யணும். அப்பதான் ஆட்டுக்குட்டியோட உடல் எடை 10 கிலோல இருந்து 12 கிலோ வரைக்கும் இருக்கும். தமிழ்நாட்டில் தென்பகுதிகளில் இந்த மாதிரி செம்மறியாடி கிடா குட்டிகளை தீவிர முறையில் வளர்க்கறதுக்கு பட்டினம், அப்படி இல்லைன்னா மயிலம்பாடி, அப்படி இல்லைன்னா வேம்பூர், இதை பொட்டுக்குட்டின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி இனங்களையும் தமிழகத்தோட மேற்குல மேச்சேரி என செம்மறியாட வளர்க்குறாங்க. வடக்க சென்னை சிவப்பு அப்படிங்கிற செம்மறியாடி கிடா குட்டிகளை வளர்க்குறாங்களாம்.
0: சரி சுபாக்கா, இந்த ஆட்டுக்குட்டி நல்லா கொழு கொழுன் ஆகிறதுக்கு என்ன தீவனம்லாம் கொடுப்பாங்க?
1: இறைச்சிக்காக வளர்க்குற இந்த மாதிரி கிடாங்களுக்கு குறுகிய காலத்திலே அதிக லாபம் பெறணும்னா தீவன பராமரிப்புல நல்ல கவனம் செலுத்தணும். அதுக்கு தரமான சமச்சீர் தீவனம் கொடுத்தே ஆகணும்.
0: அதான் சுபாக்கா, அது எப்படி?
1: பூங்கொடி, இந்த தீவன முறை பத்தி நான் உன்னை அடுத்த முறை பார்க்கும்போது சொல்றேன்.
0: எப்பவோ சொன்ன சரிதான்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
6: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
6: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
8: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ராமசாமி, கடைசியா ஒரு டீயை போடுங்க. என்ன இத்தனை மணிக்கு வந்து டீ கேக்குறேன்னு பாக்குறீங்களா? சுபாவும் பூங்கொடியும் போன் பண்ணி நாங்க வெளியூர்ல இருக்கோம், இன்னைக்கு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று போகுது, அந்த நிகழ்ச்சியை கேளுங்கன்னு சொன்னாங்க. உங்க கடையில தான் ரேடியோ இருக்கு, அதான் கேட்கலான்னு வந்தேன். அல்ல, சுகர் கம்மியாக ஒரு டீயை போடுங்க. இன்னைக்கு என்ன நிகழ்ச்சின்னு தானே கேட்குறீங்க? நெற்பயிரில் உர மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். ராஜ்குமார் அவங்க தான் பேசுகிறாங்க. நிகழ்ச்சியை கேட்கலாம், டீயை சீக்கிரம் போடுங்கண்ணே. உலகிற்கு உணவளிக்கும் உன்னத உழவர் பெருமக்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: உரம் போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை எந்த காலத்துலேருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: நம்ம வந்து பயிர் விவசாயம் செய்ய ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து நம்ம உரம்ன்றது உரமாக போடல, நம்ம ஏதோ ஒரு விதமாக வந்து நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை நம்ம அளித்து கொண்டிருந்தோம். பசுமை புரட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ரசாயன உரங்களுக்கு அதிகமே வந்து நம்ம நகர்ந்து போயிட்டோம். அதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை தொழு உரமாகவோ பசுமை உரங்களாகவோ நம்ம அழிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது மக்கள் தொகை அதிகமாகும் போது அவங்களுக்கு தேவையான உணவுகளை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம், இப்பயும் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு தேவையான உற்பத்தி பண்ணணும். இப்போ நிலத்தில் நம்ம வந்து 2 டன்னு 3 டன்னு எடுத்த இடத்துல நம்ம வந்து 5-6 டன்னு எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும். அந்த தேவையான சத்துக்களை வந்து நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ரசாயன உரங்களுக்கு மாறணும். இப்போ அது நம்ம வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசாயன உரம் போடலாமா இல்லை வந்து இயற்கை உரம் போடலாமான்ற ஒரு இதில் நம்ம வந்து ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பற்றி தான் இப்போ நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம்.
1: அதாவது மண் அப்படின்னு சொல்லும்பொழுது இயற்கையாகவே அதில் நிறைய வளங்கள் இருக்கிறது, அது வந்து நெற்பயிருக்கு தேவையான சத்துக்களை தர முடியாத பட்சத்தில்

0: நம்ம உரம் போடுறோம்.
1: ஆமாங்க.
0: அந்த மாதிரி உரங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தை தடை சேர்த்து தொழு உரம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் போட்டாங்க அப்படிங்கிறீங்க. இந்த பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உரம் போடுதலுங்கிறது வந்து நிறைய அதிகமாயிட்டுன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ மண் வளத்திற்கு தகுந்தாற் போல் உரமிட வேண்டுமா, இல்லை வந்து பயிர் காஞ்சி போச்சு இந்த உரத்தை அடிங்க, தண்ணி அதிகமாக இருக்குது வடிகட்டிட்டு இந்த உரத்தை அடிங்க அப்படிங்கிற மாதிரி உரம் போடணுமா?
1: நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும் சார். நம்ம நிரந்தரமாக மண் அங்கே தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம வந்து காலகாலமாக அந்த மண்ணில் தான் பயிர் வச்சிட்ருக்கோம். இனியும் நம்ம சந்ததிகள் வந்து அங்கே தான் நம்ம பயிர் வைக்க போகிறோம். நம்ம அதுலேருந்து தான் நம்ம வந்து கிடைக்க போகுது. அப்போ நம்ம மண்ணையும் வளமாக வச்சுருக்கணும். நமக்கு தேவையான உணவு தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணிறைவு அடையிறதுக்கும் நமக்கு இருக்கணும். அப்போ ரெண்டு விதமாகவும் நீங்கள் பார்க்கணும். நமக்கு உணவு தண்ணிறைவு வேணும், அதே நேரத்தில் மண்ணையும் வளமாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம சந்ததிகளுக்கு நம்ம இதே மாதிரி நம்ம கொடுக்க முடியும். அவங்களும் பசி பட்டினி இல்லாமல் வந்து வாழ முடியும். அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்கணும் சார்.
0: சார், மண்ணுக்களை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்குது, ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்களை வந்து நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்துவதற்கு என்னென்னமான முறையில் அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
1: மண்ணில் சத்துக்கள் இருக்குன்றதுக்காக வந்து எல்லா சத்துக்களும் வந்து செடிகளுக்கு இப்போ நீங்கள் நட்டிங்க, இன்றைக்கி வந்து விவசாய நடவு நட்டிங்க அப்படின்னு எல்லாமே அன்றைக்கி வந்து கிடச்சிடாது. அப்போது நம்ம போடுற சத்துக்கள் வந்து மண்ணுக்கு தேவையான வடிவ ஃபார்மில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதில் நுண்ணுயிர்களோட வேலை வந்து ரொம்பவே அதிகம். மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணால் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அந்த நுண்ணுயிரிகளை நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட்லாம் கொடுக்கணும். நம்ம அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரத்து கூட நம்ம தொழு உரம் அது மாதிரி மண்ணோட கார்பன், ஏன்னா வந்து நுண்ணுயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து நம்ம கார்பனை தான் கரிமச்சத்தை தான் வந்து உணவாக எடுத்துக்கிட்டு அது அந்த வேலையை செய்யுது. நம்ம மண்ணுக்கு தேவையான கரிமச்சத்தை கொடுக்கணும். அதே நேரத்தில் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாம் கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற நுண்ணுயிரிகளும் வளர்ந்து அதோட செயல்பாடுகளை நடத்தும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தழைச்சத்து, தழைச்சத்து வந்து காற்றுல கெடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 79% நைட்ரஜன் இருக்குது. செடிகள் வந்து டைரெக்டாக அதை எடுத்துக்க முடியாது. அப்போது வெளிப்புறத்தில் இருக்கிற நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தணுன்னாலும் நமக்கு என்ன அந்த நுண்ணுயிர்களோட வேலை இருக்குது. அதே நுண்ணுயிர்கள் தான் நம்ம வந்து மண்ணுக்கு தேவையான வடிவத்தில் இல்லாத சத்துக்களை செடி எடுத்துக்கொள்ளும் விதமாக மாற்றுறதும் நுண்ணுயிர்கள் தான். அப்போ அந்த நுண்ணுயிர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அது முதன்மை சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா கரிமச்சத்தை ஆட் பண்ணுறது. அதனால தான் நம்ம முதாதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழு உரம் அது மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வந்து வெறும் அதெல்லாம் எதுவும் போடாமல் டைரெக்டாக வந்து ரசாயன உரங்கள் மட்டும் போடுறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. அதனால தான் நம்ம அந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு கரிமச்சத்துக்களை வந்து பில்டப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
0: அதாவது நுண்ணூட்டங்கள் பேரூட்டங்கள் இரண்டையுமே வந்து நம்ம வந்து சரியான நிலையில் நம்ம மண்ணுக்கு சேர்க்கணும்.
1: ஆமாம்,
0: சரிங்க சார். இப்போ வந்து நெற்பயிரில் உர மேலாண்மை அந்த தலைப்புக்கு வரும். இப்போ வந்து நான் முதன் முதல்ல நான் இப்போ இந்த குறுவை சாகுபடி பண்ண போகிறேன், இல்லை சம்பா சாகுபடி பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய வயலை எந்த அளவுக்கு நான் வந்து தயார்படுத்தணும் அந்த இடத்தை?
1: நம்ம இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கடைமடை பகுதி. குறுவை சீசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே பெரிய பிரச்சனையாக நமக்கு வந்து இருக்கிறது தண்ணி தான். அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இப்போ நாற்றங்கால் போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து வந்து நம்ம நிலத்துக்குன்னு வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து நெல் அப்படின்னும்போது நெல் தண்ணி தேங்கி வைக்க வேண்டிய நிலைமை வேணும். மண்ணை வந்து நல்லா சேடை ஒட்டி நல்லா வந்து குழகுழப்பாக செமிசாலையாக மாதிரி வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தண்ணி வந்து தாங்கி நிறுத்த முடியும். குறுவையில் நெல் சாகுபடிக்கான உர நிர்வாகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே வந்து வயலில் உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து தொழு உரங்களை வந்து நம்ம இட்டணும் கண்டிப்பாக. இல்லையா அதுக்கு முன்னே நமக்கு சீசன் டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்து இப்போ சணப்பை தக்கப்பூண்டு அது மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக விதைச்சி நம்ம முன்னேற்பாடை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், சணப்பை தக்க பூண்டுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் சத்தை வந்து நிலைநிறுத்தி அது ஓரளவுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து தான் முதன்மை. எல்லா சத்துக்களும் வேணும், ஆனால் அதிக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா தழைச்சத்து. அப்போ இந்த தழைச்சத்தை தேவையான அளவு நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம நடுறதுக்கு முன்னாடியே. கூடவே நம்ம தொழு உரம் போடும்போது மண்ணில் நுண்ணுயிர்களுக்கு தேவையான கரிமச்சத்தும் கிடைக்குது, அதே போல் தேவையில்லாமல் அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் தழைச்சத்தையும் நம்ம நிலைநிறுத்தி வைக்கிறோம். நம்ம ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கிறோம். இப்போ நம்ம உழவு ஓட்டுறோம், உழவு ஓட்டிட்டு நம்ம நாற்று நட்டதுக்கப்புறம் அடி உரமாக ஃபாஸ்பரஸ் போடணும். ஸோ நம்ம வந்து நடவுக்கு முன்னே பண்ண வேண்டிய உர நிர்வாகம் நடவுக்கு முன்னே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் தண்ணி தேவையான ஓரளவுக்கு தண்ணி வசதி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம தக்கப்பூண்டோ சணப்பையோ வந்து விதைச்சி அதை ஓரளவுக்கு பூக்கும் தருணத்தில் வச்சிருக்கலாம். நம்ம கரெக்டாக உழவும் அதுவும் கோயின் சைடாகிற மாதிரி. இன்னொன்று வந்து அதில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கூட தொழு உரம் போட்டு ஓட்டிடலாம். ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நடவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடவு நட்டுட்டு நம்ம ஏன்னா நடவு இப்போ நீங்கள் நடுறீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வாரம் ஆகும் பச்சை பிடிக்கிறதுக்கு நம்ம வேர்லாம் வச்சு வர்றதுக்கு. ஸோ நீங்கள் நடவு நட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் என்ன பண்ணலாம், அடி உரமாக வந்து முக்கியமாக ஃபாஸ்பரஸை கொடுக்கணும்.
0: சார், இப்போ இதில் எனக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, உரங்களில் வந்து அடி உரங்கள் மேல் உரங்கள்னு இருக்கு இல்லையா, அடி உரங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம போட வேண்டியிருக்கு, மேல் உரங்கள் எங்கெங்கெல்லாம் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வரிசையாக சொல்லிட்டு வாங்களேன்.

0: ஏன் அடி உரம் மேல் உரம் போகிறோன்றது நான் முதல் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு எடுத்துக்கிறோம், ஒரு வெரைட்டி எடுத்துக்கணும்னா பார்த்திங்கன்னா ஒரு 90 to 120 நாள் நம்ம வந்து சீசனை பொறுத்து மாறும்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதம் 4 மாதம் அப்படின்ட்டு. நம்ம 3 மாதம் 4 மாதம் வளரக்கூடிய செடிக்கு நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா 150 50 50 கிலோ தழை மணி சாம்பல் சத்து நம்ம ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம் நெல்லுக்கு. இதை மொத்தத்தையும் எடுத்துமே நம்ம அடி உரமாகவே போட்டோம் அப்படின்னா எப்படின்னா நம்ம மொத்தத்தையும் இன்றைக்கே நம்ம கொடுத்துட்றோம், நீ இதை வச்சுட்டு 4 மாதம் நீ வளர அப்படின்னு சொல்லி லாசஸ் நிறைய இருக்கும்.
1: அது எவ்வளவு விகிதாச்சாரம் அப்படிங்கறத சொல்றாங்க.
0: அதனால தான் நம்ம என்ன பண்றோம், அடி உரம் மேல் உரம் அப்படின்னு போறோம். அதுக்காக வந்து எல்லாத்தையும் அடி உரமாகவும் போட முடியாது, எல்லாத்தையும் மேல் உரமாகவும் போட முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து, இங்க நம்ம என்ன போடுவோம், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுவோம். இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை மட்டும் கண்டிப்பா மேல் உரமா போகக்கூடாது. ஏன்னா நம்ம அடி உரமா அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சொல்றோம் இல்லையா, நம்ம மணிச்சத்து 50 கிலோ ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னா இதை மொத்தமும் அடி உரமா மட்டும்தான் போடணும். ஆனால் ஏன்னா அதில் வந்து லாசஸ் பெருசாக இருக்காது. தழைச்சத்து சாம்பல் சத்து நைட்ரஜன் பொட்டாசியம் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை முழுவதும் அடி உரமாக கொடுக்கக்கூடாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 டோஸஸாக கொடுக்கலாம். 4ல் 1 பார்த்தீங்கன்னா 1 அடி உரம். அதாவது நீங்கள் அடி உரத்தில் என்னென்னலாம் கொடுக்கணும்னா மணிச்சத்து முழுவதும் கொடுத்துடணும். இன்னொரு 2 இருக்கிறது தழைச்சத்து சாம்பல் சத்து. தழைச்சத்து சாம்பல் சத்தை 4 பங்காக பிரிங்க, அதில் 1 பங்கை அடியுரமாக எடுங்க. அதாவது நீங்கள் நீ நடவு நடுறீங்கன்னா ஒரு 2 3 நாளில் இப்போ உதாரணத்துக்கு 150 கிலோ நீங்கள் நைட்ரஜன் போடணும், கிட்டத்தட்ட வந்து 32.5 கிலோ வந்து நீங்கள் அடியுரமாக போட்டுடணும். மீதி வந்து இப்போ 150ல் இன்னும் ஒரு 3 32 3 கிலோ இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 பருவத்தில் கொடுக்கணும். நெல்லுக்கு முக்கியமான பருவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பருவத்தில் நம்ம அடியுரம் முடிச்சிடுறோம், மீதி 3 பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர்வடிக்கும் பருவம். நம்ம கிளை கட்டுதல்னு சொல்லுவோம்ல பார்த்தீங்களா, அந்த கிளை கட்டுதல் ஸ்டேஜ் நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு நாள் தான் நம்ம நடுவோம், 2 நாள் நடுவோம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூரம் இவ்வளோ ஒரு 10 15 தூர் வெடிச்சிருக்கும். அந்த தூர் வெடிக்கிற தருணத்தில் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் கதிர்ன்னு சொல்லுவோம், இல்லை கதிர் உருவாகும் நிலைன்னு சொல்லுவோம். அந்த கதிர் உருவாகத்த நிலையில் 3வது பருவம். 4வது பருவம் பார்த்தீங்கன்னா மலர்தல், அதாவது நம்ம அந்த கதிர் இருக்கு, கதிர் வந்து பூத்து வெளியில் வருது அந்த பருவம். இந்த 4 பருவத்தில் நம்ம வந்து 4 விகிதமாக கொடுக்கலாம் சார். அதை நம்ம வந்து அடியுரத்தில் ஒன்று, மேலுரம் இந்த 3 பகுதியில் கொடுக்கலாம். பொட்டாசியமும் அதே மாதிரி தான் சார் கொடுக்கணும். இதில் ஃபாஸ்பரஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடியுரமாகவே மொத்தமும் நம்ம கொடுத்துடணும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம செடிகளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 விதமான சத்துக்கள் தேவை, 16ல் இருந்து 20 விதமான சத்துக்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளிட்ட பகுதியில் பொதுவாகவே நெல் தொடர்ந்து நெல் விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் பற்றாக்குறை பெருசாகவே வந்து பார்க்குறோம், முக்கியமாக நெல் வயலில். நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நிறைய வயலில் ஜிங்க் பற்றாக்குறை இருக்கும்பொழுது வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். செடிகள் வந்து வெளியே போயிட்டு ரொம்ப குட்டையாக வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். பொதுவாக நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே 25 கிலோ சிங்க் சல்ஃபேட் ஒரு ஹெக்டருக்கு. இதையும் நம்ம வந்து அடியுரமாக கொடுக்கலாம். அடியுரம் கொடுத்துட்டோம் இல்லை தவறி போகுது அப்படின்னா 0.5%, அதாவது 0.5%, அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் வந்து நம்ம சிம்டம் வருதோ, இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு செடிகள் வந்து குட்டையாக வெளிரி போயிருக்கு அப்படின்னா நம்ம ஜிங்க் குறைபாடு இருக்குது அப்படின்னா அப்படி பண்ணலாம் சார்.
1: சரிங்க, இப்போ வந்து நெற்பயிரில் தழை சேர்த்து மேலாண்மைக்கு வந்து இலை வண்ண அட்டை லீஃப் கலர் சார்ட் அப்படின்னு கொடுக்குறாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இலை வண்ண அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நெல் வயலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பசுமையாக இருக்கும். நீங்கள் தழை சத்து அது மாதிரி குறையுது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிரி போகும். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இலை வண்ணட்டை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அடர்ந்த பச்சை கொஞ்சம் வெளிர் பச்சை அது மாதிரி வந்து ஒரு 4 கலரில் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கலரை நம்ம வந்து ஒரு அட்டையாக இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம வயலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மண்ணை பரிசோதனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்ம முன்னாடி பண்ணிட்டோம், இப்போ நம்ம வயலில் வந்து நடவு நட்டுருக்கோம். நைட்ரஜன்றது வந்து மேலாண்மை ஒரு பெரிய விஷயம் நெல்லில், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து லாசஸ் இருக்குது. ஸோ இந்த அட்டையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த செடி இருக்குது இல்லைங்களா, செடி கூட வச்சு பார்க்கணும். இந்த அட்டையில் 4 வண்ணம் இருக்கும், அடர்பச்சை வெளிர்பச்சை அந்த மாதிரி வந்துட்டு. உங்களோட வயலில் இருக்கிற இலை எந்த கலரோட ஒத்து போகுதுன்னு பாருங்கள். அடர்பச்சையாக இருக்கா, நீங்க இப்ப மேல் உரம் இட தேவையில்லை, நைட்ரஜன் இட தேவையில்லை. ஏன் அப்படின்னா உங்க வயல்ல நைட்ரஜன் சத்து போதுமான அளவு இருக்குது. ஒரு பக்கம் நல்ல அடர்பச்சை, ஒரு பக்கம் வந்து வெளிர்பச்சை. வெளிர்பச்சை வரும்போது நம்ம வந்து நம்ம ஏற்கனவே 4 பங்கா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல ஒரு பங்கு நம்ம வந்து மேல் உரமா கொடுக்கலாம். இதுல வந்து நடுவில் கொஞ்சம் இப்ப 2வது ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா அதுலயும் கொஞ்சம் டோஸை குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம 150 கிலோ அப்படின்னா 150 கிலோவும் நம்ம முழுசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம மண்ணில் சாதாரணமாகவே நம்ம இப்போ அடி உரத்தில் வந்து தொழு உரம் விட்டுருப்போம், நம்ம மண்ணு சில டைம் வளமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து இலை வண்ண அட்டையை நம்ம பயன்படுத்தி படும்போது நமக்கு உர தேவை வந்து குறையும் சார், செலவு வந்து குறையும், லாபம் அதிகமாகும். ஏன்னா நமக்கு செடிகளுக்கு தேவையான தழிச்சத்தை மட்டும் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது ஒரு நல்ல ஒரு பரிந்துரை.
1: சரிங்க சார்.
2: நேயர் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும்

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உன்னே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்க தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழித்து வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
3: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம், மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
4: என்ன ராமசாமி, என்ன டீயில் சுகரை கம்மியாக போட சொன்னேன், கொஞ்சம் அதிகமாக போட்டீங்க, பரவாயில்ல. நிகழ்ச்சியை கேட்டிங்களா? நெற்பயிரில் உர மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் ராஜ்குமார் அவங்க சொன்னதை கேட்டிங்களா? மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் குறைஞ்சதுன்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்களே. என்னென்ன என்ன சொல்கிறீங்க? ஆ ஆமாண்ணே, யூரியா பயன்பாடாக நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதோடு சேர்த்து இன்னொன்று சொன்னார், வயலை வந்து நம்ம நெற்பயிர் சாகுபடிக்கு ஆரம்பிக்கும் பொழுது வயலுக்கு எந்த மாதிரியான முறையில் நம்ம உரம் சேர்க்கணும், தடை சத்தை எப்படி சேர்க்கணும், மணிச்சத்தை எப்படி சேர்க்கணும், சாம்பல் சத்தை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்களே. அடுத்த பகுதியில் இன்னும் நிறைய சொல்ல இருக்காங்க, அதையும் கேட்டுடலானே. இப்போ நம்மளுடைய விவசாயிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வயல் பச்சையாக இருக்குது, நம்ம வயல் இளம் மஞ்சளாக இருக்குது, ஆகா யூரியாவை போடு. அதை எப்படி நம்ம வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கணும் உர மேலாண்மைக்கு?
5: உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து ஒரு யூரியா ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் அதிகம் தேவைப்படுறது நைட்ரஜன், தழைச்சத்து. ஒரு விவசாயி வந்து வயலில் போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நைட்டு தழைச்சத்து குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து வெளிரி போயிடும். உடனே வந்து பக்கத்து வயலில் பச்சையாக இருக்குது, என் வயலில் வந்து வெளிரி போயிருக்கு, உடனே யூரியா போடு, அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்குது. இது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னா யூரியா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. ஒன்று, யூரியா நீங்கள் அதிகமாக போடுறீங்க, செடிகள் நல்லா வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் அதிகமாக இருக்கும், நான் தழை வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கும், நல்லா மலர்ச்சி போயிடும் சொல்லுவோம். அப்படிங்கும்போது ரெண்டு விதமான பிரச்சனை, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி, கண்டிப்பாக பூச்சிகள் அதிகமாக வந்துடும், அப்போ நீங்கள் பூச்சி மேலாண்மைக்கு போகணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து பொதுவாகவே நம்ம நல்ல தம தமன் வளர்ந்துருக்கு மதளிச்சு போயிருக்கு அப்படின்னா அடுத்து ஸ்டேஜ் தள்ளி போகும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்காது காய்க்காது அந்த மாதிரி வந்துட்டு போகும். செடி குட்டையாக இருக்குது இல்லை வந்து இப்போ அதோட வெஜிடேட்டிவ் க்ரோத் அதிகமாக இருக்குது அப்படின்னா சத்துக்கள் ஃபுல்லாக அங்கே உங்களுக்கு நிறைய போகுது இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு அடுத்து வந்து பூச்சிகளில் தாக்குதலாம் அதிகமாக இருக்கும். பூச்சி வந்து இப்போ உங்களுக்கு வந்து குருத்தை தாக்கிடுச்சு அப்படின்னா அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், சைட்லேருந்து ஒரு குருத்து வரணும், அது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. வயலில் வந்து வெளியே போயிருக்க உடனே நான் யூரியா நிறைய போடுறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய விதமான சவால்களை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும்.
4: சரி, இப்போ வந்து காட்டில் உள்ள சத்துக்களையும் நம்ம வந்து மண் இழுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு ரசாயன உரங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உள்ள மக்கள் வந்து பெரும்பாலான விவசாய பெருமக்கள் வந்து இயற்கை சார்ந்த உரங்களுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நம்மளுடைய விவசாய முறைகள் வந்து மாறணும், அதாவது இயற்கை விவசாய முறையில் நம்ம போகணும், அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க இல்லையா. இப்போ வந்து உழவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழு உரம், பசுந்தாள் உரங்களை மடக்கி விடுவது இது மட்டும்தான் இருக்குது. இதை தவிர்த்து இயற்கை முறையில் என் நிலத்தை நான் நல்லா வளப்படுத்தணும், உரமே போடாத அளவுக்கு மண்ணை வளப்படுத்தி உர மேலாண்மையை நான் பண்ண வேணாம், அந்த அளவுக்கு போறதுக்கான வழிமுறைகள் என்னங்க?
5: அதாவது நம்ம ஒரு செடி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே மண்ணுல சத்துக்கள் இருக்கு. அப்ப நீங்க வந்து எந்த

0: உரங்களும் இடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து பயிரிடும் போது பார்த்தீங்கன்னா மண்ணிலிருந்து செடிகள் எடுத்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, மண்ணில் கண்டிப்பாக குறைய தான் செய்யும். நம்ம கண்டிப்பாக வந்து செடிகளுக்கு நம்ம உரங்கள் இட்டு தான், அந்த உரங்கள் ரசாயன ஃபார்மில் இடுறோமா இல்லை வந்து இயற்கை உரங்கள் இடுறோமான்றது தான் இங்கே வந்து பேச்சு. அப்போ நீங்கள் இயற்கை உரங்கள் போகும்போது நீங்கள் ரசாயன உரங்கள் நான் இட வேணாம், எனக்கு இயற்கை உரங்கள் இடணும் அப்படின்னா நீங்கள் செடிகளுக்கு தேவையான சத்துக்களை ஏதோ ஒரு ஃபார்மில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ தொழு உரம் போடுறோம், இன்னொன்று தழிச்சத்து அதிகமாக தேவைப்படுது. நீங்கள் அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நெல் பயிர் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுநாள் உரங்கள் முக்கியமாக வந்து சணப்பை வந்து நம்ம பயிரிட்டு அது பூக்கிற தரத்தில் வரும்போது ஓரளவுக்கு வந்து நம்ம தழிச்சத்தை வந்து அது பண்ணிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் நம்ம மண்ணில் ஆல்ரெடி நிறைய இருக்குது. கூடவே நம்ம என்ன பண்ணலாம், மற்ற உரங்கள் இப்போ நம்ம வந்து மண்புழு உரம்னு சொல்கிறோம், கோழி எரு எல்லாம் சொல்கிறோம், அது மாதிரி நிறைய இருக்குது, எது வேணால் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம்.
1: சரிங்க சார், உர மேலாண்மையை பொறுத்தளவுக்கு, நெற்பயிரை பொறுத்தளவுக்கு, நீர் மேலாண்மைங்கிறது அந்த அளவுக்கு சமமா நம்ம வந்து நீர் மேலாண்மையை நம்ம செயல்படுத்தணும், அதற்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்க?
0: பொதுவாகவே வந்து நம்ம நெல் பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டி தான் நம்ம வந்து பயிர் வைக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லோட தண்ணீர் தேவை வந்து அதிகம், அப்போது ஏரோபிக் ரைஸ் அப்படின்லாம் சொல்கிறோம், அதில் பெரிய பிரச்சனையாக வர்றது களை. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மண் கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா களைச்செடிகள் அதிகமாகுது. அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி கட்டி வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இது பொதுவாக அந்த குறுவை பருவம்னு வரும்பொழுது நமக்கு வந்து தண்ணி திறந்து விடுறாங்க, தண்ணி நிறைய வருது, அப்புறம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டிங் ஆகிருக்கும், அந்த மாதிரியான விஷயம் வரும்போது நம்ம உரத்தோடு அதை லிங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம உரம் போடும்போது கண்டிப்பாக வயலில் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்து நீங்கள் உரம் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே லாஸ் தான் அதிகம். ஏன்னா நீங்கள் வந்து போடுறது ரசாயன உரம், வயலில் தண்ணி நிறைய இருக்குது, வடியாமல் இருக்குது, அப்படின்னும் போது லீச்சிங் லாசஸ் நிறைய இருக்கும். அப்போ நீங்கள் பொதுவாகவே வந்து உரம் போடுறீங்க அப்படின்னா தண்ணியை வடிகட்டிட்டு தான் உரம் போடணும். போட்டுட்டு நம்ம திரும்ப அதுக்காக நம்ம உரம் போட்டோம், தண்ணியை வைக்க தேவையில்ல அப்படின்னு இருக்க முடியாது. நீர் மேலாண்மை ஒரு பெரிய விஷயம், முக்கியமாக அந்த உரத்தோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு உரம் போடணும், வயலில் அதிகமாக இருந்ததுன்னா உரம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, தண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் போட்ட உரங்கள் கரையணும் இல்லையா, நீங்கள் வந்து சாலிடாக போடுறீங்க, அது கரைஞ்சி செடிகளுக்கு தேவையான ஃபார்முக்கு மாறி போகணும், அப்போது தண்ணி வைக்கணும். நீர் மேலாண்மை நம்ம வந்து வயலில் ரொம்ப இதை வைக்காமல் தேவையான அளவு வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம்.
1: சரி சார், நம்ம டெல்டா மாவட்டங்களில் பொறுத்தளவுக்கு இப்போ உர மேலாண்மை அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குது சார், எப்படி நம்ம உர மேலாண்மையை நம்ம கையாளலாம்?
0: உர மேலாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பொதுவாக பயிர் வைக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா களிமண். அப்போ களிமண் பகுதியில் ஒரு பக்கம் நம்ம காரைக்கால் டெல்டா ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இடர்பாடுகள் இருக்குது, மண் சார்ந்த இடர்பாடு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா களிமண், களிமண் ஓரளவுக்கு நம்ம நெல் பயிருக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை. அப்போ உப்புத்தன்மைன்னு வரும்போது நம்ம வந்து பொட்டாசியம் டோஸை கொஞ்சம் கூட்டலாம். உப்பு அப்படின்னா நம்ம சோடியம் அதிகமாக இருக்குது. சோடியம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக என்ன சொன்னால் 150 கிலோ தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொன்னது. இப்போ நம்ம உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாசியம் அளவு கூட்டணும். பொட்டாசியம் அளவு ஏன் கூட்டுறோம் அப்படின்னா நம்ம உப்பு சோடியம் அதிகமாக இருக்குது. சோடியம் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சத்துக்களை செடிகள் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். அப்போ நம்ம சோடியம் பொட்டாசியம் அந்த விகிதாச்சாரத்தை பேலன்ஸ் பண்ணணும். சோடியம் பொட்டாசியம் விகிதாச்சாரத்தை பேலன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் பொட்டாசியம் டோஸை கூட கொடுக்கணும். இப்போ 50 கிலோ தழைச்சத்துக்கு இணையாக நம்ம வந்து சாம்பல் சத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த உப்புத்தன்மை உள்ள மண்ணில் நம்ம வந்து சத்துக்களால வர இடர்பாடுகளை தவிர்க்கலாம்.
1: சரிங்க சார், அடுத்து பாத்தீங்கன்னா சார், நெற்பயிரை பொறுத்தளவுக்கு எந்த பருவத்துல உர மேலாண்மை நம்ம கவனமா கையாளணும்?
0: மொத்தம் 4 பருவமே வச்சுக்கோங்க. நாலு பருவத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கன்னா உரத்தை நாளா பிரிச்சு கொடுத்துக்கலாம். ஆனா நமக்கு வந்து சில இடர்பாடுகள் இருக்கு, நமக்கு ஏதாவது சில பிரச்சனை இருக்கு, நம்ம ஏதாவது ரெண்டு இதில் நம்ம வந்து உரம் போட முடியும் அப்படின்னா தூர் வெடிக்கும், தினம் அதுவும் கதிர் உருவாகும். இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பருவம். இந்த ரெண்டு பருவத்துல நம்ம கண்டிப்பா வந்து உரங்கள் இட்டாகணும்.
1: சரி, அப்ப தூர் கட்டும் பருவம், பூ பூக்கும் தருணம், இந்த ரெண்டு பருவத்திலையும் உர மேலாண்மை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்களேன்.
0: 4 பருவம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பருவம். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ 150 கிலோ நைட்ரஜன் நான் போட சொல்கிறேன், 150 கிலோ நைட்ரஜனில் 75 கிலோவை நீங்கள் அடி உரமாக போட்டுருங்க, மீதி 75ல 37.5 கிலோ வந்து தூர் வெடிக்கும் பருவத்திலையும், 37.5 கிலோ வந்து நம்ம கதிர் உருவாகும் பருவத்திலையும் தழிச்சத்து, அதே மாதிரி சாம்பல் சத்துன்னு வாங்க, 50 கிலோவில் 25 வந்து அடி உரமாக போடுங்க, மீதி 25 12.5 பிரிங்க, அதையும் தூர் வெடிக்க பருவம் கதிர் உருவாகும் பருவம், அதில் வந்து தழைச்சத்து சாம்பல் சத்து வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணீங்கன்னா போதும்.
1: அது சரியாக இருந்தால் நம்ம வந்து பயிர் சரியாக வளரும்.
0: கூடவே நம்ம நீர் மேலாண்மை ரொம்பவே முக்கியம் சார். நம்ம வந்து உரம் போட்டோம் அப்படின்றத வந்து நீர் மேலாண்மை நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் போட்ட உரம் கரையணும், கரைஞ்சி செடிகளுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சரியில் மண்ணில் போடுறீங்க, நம்ம கண்ணுக்கு வந்து தான் செடி இங்கே இங்கே தான் இருக்குது, ஆனால் அந்த ஒரு சத்து இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பொட்டாசியம் அப்படின்னா, பொட்டாசியம் இங்கேருந்து அது வேருக்கு நகர்ந்து போகணும். இப்போ நீங்கள் மண்ணில் போடுறீங்க இல்லையா, அது வேருக்கு நகர்ந்து வேர் கிட்ட போகணும். வேர் கிட்ட போனதும் வேர் வழியாக செடி

0: உள்ள போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே கீழேருந்து மேலே எல்லா பாகத்துக்கும் போகணும். அப்போது இதில் ஒரு பெரிய சவாலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மண்ணில் உரம் இடுறீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து செடியோட வேருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் இது என்ன 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தூரம் நம்ம கண்ணால் பார்க்கறது, ஆனால் ஒரு சத்து ஒரு பொட்டாசியம் அப்படின்னா அது வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அப்போது அதுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி தேவை. நீங்கள் காஞ்சி போன மண்ணில் நீங்கள் உரம் போட்டிங்கன்னா வேஸ்ட். உரம் போடுறீங்கன்னா உரத்து கூட நீர் மேலாண்மை இருக்கணும், நீங்கள் வைக்காமல் விட்டீங்கன்னா பிரச்சனை.
1: அதாவது இது 100% அப்படின்னா நீர் மேலாண்மையும் 100% இருக்கணும். இரண்டும் ஒருங்கிணைந்தால் தான் நம்மளோட நெற்பயிருடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் சொல்ல வரீங்க இல்லையா. இப்ப சமச்சீர் உரம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா, அந்த சமச்சீர் உரம் என்றால் என்ன, அதை எப்படி நம்ம வந்து நெற்பயிரில் பயன்படுத்தலாம்?
0: சமச்சீர் உரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்னேன், நம்ம செடிகளுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா 16 சத்துக்கள் தேவை. 16, இப்போ ஒன்னும் ஒரு 4 சத்துக்கள் சேர்த்திருக்காங்க, ஆனா 16 வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நீங்க பார்த்துருப்பீங்க, இதை நம்ம உரமா போட்டது இல்லை, ஆனா செடிகளுக்கு ஏதோ ஒரு விதமா கிடைக்குது. எப்படி நம்ம தண்ணி வைக்கிறோம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதுல இருந்து கிடைக்குது. செடிகள் பொதுவாகவே வந்து பச்சையம், அதாவது நம்ம போட்டோசிந்தசிஸ் சொல்றோம் இல்லைங்களா, அது மூலமா கார்பன் கிடைச்சது. ஸோ 3 சத்துக்களை வந்து இயற்கையே வந்து எடுத்துக்குது. மீதிப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, NPKன்னு சொல்றோம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், கந்தக சத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் அயன், மாங்கனீஸ், ஜிங்க், காப்பர், போரான், இதுதான் சார் இந்த 16 சத்து. ஸோ நம்ம பொதுவாகவே நைட்ரஜன், தழை, NPK மூணு நம்ம போட்டுறோம். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஜிப்சம் போடுவோம், கால்சியம் மெக்னீசியம் கிடைச்சிரும். நம்ம நிறைய பெஸ்டிசைட்லாம் இப்போ போடுறோம் இல்லைங்களா, பூச்சி மருந்து அதெல்லாம், அதில் கொஞ்சம் சல்ஃபர் இருக்கும், சல்ஃபரும் கிடைச்சிருது. நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மண் வளமே மனித வளம், மனித வளமே நாட்டின் வளம் சொல்கிறோம். நம்ம ஒரு நாடு வளமாக இருக்கணும் அப்படின்னா அதில் நாட்டில் வாழற மக்கள் நலமாக இருக்கணும். ஒரு மக்கள் வந்து வளமாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற அதாவது உற்பத்தி மண் வளமாக இருக்கணும். செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதான் சமச்சீர் சத்து. சமச்சீர் சத்து கொடுக்கும்போது செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வளமாக இருக்கும். நம்ம அதை தான் சாப்பிட்றோம், செடிகள் மூலயமா நமக்கு எல்லா சத்துக்களும் வரும், நம்மளும் வளமாக இருப்போம், அப்போ ஒரு நாடு வளமாக இருக்கும்.
1: சரிங்க சார், மண் வளம் தான் வந்து மனித வளம் அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறுவை சாகுபடியில் உர மேலாண்மை இருக்கு இல்லையா, அதே போல சம்பா சாகுபடியிலும் உர மேலாண்மை இருக்கு. ரெண்டு பயிர் சாகுபடிக்கும் உள்ள உர வேறுபாடு ஏதாவது இருக்குதா?
0: உர வேறுபாடு வந்து நம்ம பொதுவாக சொல்றது இந்த 150-50-50 தான் சார், ஆனால் நம்ம அதே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உர வேறுபாடுல எதுவும் பெருசா வித்தியாசம் கிடையாது.
1: சரிங்க, சிறப்பா வந்து உர மேலாண்மை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைவான கருத்தா, உரம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லுங்களேன்.
0: அதாவது நமக்கு வந்து எப்படி சாப்பாடு முக்கியமோ, உர மேலாண்மை செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கோன்னு சொன்னால் முடியாதோ, செடிகளுக்கும் நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அடியுரமாயிட்டால் முடியாது. அதை வந்து சரி விகிதமாக 4 பங்காக குறைந்தபட்சம் பிரித்து அதோட முக்கியமான பருவநிலைகளை கொடுத்து நம்ம வந்து அதை வளமாக பார்த்துக்கலாம், நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும்
1: சார். ரொம்ப சிறப்பு சார். நெற்பயிரில் உர மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் உரம் எப்படி கொடுத்தால் பயிர் எப்படி வளரும் அப்படிங்கிறத நிறைய கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்திருக்கீங்க. சில நேயர்களுக்கு உர மேலாண்மை குறித்து சில சந்தேகங்கள் இருக்கலாம். அப்படியான விவசாயிகள் உங்களை வந்து தொடர்பு கொள்வதற்கு உங்களுடைய அலைபேசியினை கொடுக்கலாமா?
0: கண்டிப்பாக சார்.
1: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்களுடைய அலைபேசி எண் 9074840310. மீண்டும் ஒருமுறை 9074840310. நிலையத்திற்கு வந்து விவசாய பெருமக்களுக்கு தேவையான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.
0: நன்றி. விவசாய பெருமக்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
1: என்ன ராம்சாமி, என்ன நெற்பயிரில் உர மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் ராஜ்குமார் அவங்க சொன்னதை கேட்டிங்களா? என்னண்ணா? ஆமாண்ணே, நீர் மேலாண்மை பற்றி எப்படி சொன்னாங்க, உர மேலாண்மை பற்றி நல்லா சொன்னாங்க, களைகளை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க, டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற நெல் சாகுபடிக்கு என்னென்ன மாதிரியான முறையில் சத்துக்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உரத்தை எந்த சதவீதத்தில் எப்போ போடணுங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்களே. என்னண்ணே? ஆ ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரி சமச்சீர் உரம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்களே. நம்ம நிலத்தில் சமச்சீர் உரம் போட்டாதான் நம்ம நிலம் எப்பொழுதும் வளமாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. சரி சரி, நீங்களும் கடையை சாத்த போகிறீங்க, நானும் நிறைய குறிப்புகள்லாம் எடுத்துட்டேன். இந்த சுபாவும் பூங்கொடியும் வந்தோன்னே அவங்க

0: சொல்லுனா வரட்டா.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேயர்களே, நாளை இரவு மணி 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். பலம் வரும் நிலக்கடலை மன்னர்குடி கட்டக்குடி எல் ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் காணம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கும்கி

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனி பண்ணையாரும் பத்மினியும்.

0: மாவட்டத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நிகழ்ச்சியில் இனி இளையராஜா இசையில் நீதானே என் பொன் வசந்தம்.

0: நேரம் 8:15. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில்

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உடங்கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி சித்தார்த் விபின் இசையில் இதற்குத்தான் ஆசைப்பட்டா பாலகுமாரா.

0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உலங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர்.
0: நேயர்களுக்கு மன்னார்குடி ஃபண்டஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உலங்கடிந்த நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனி தாமன் இசையில் அழகு ராஜா.

0: இது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் காணம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேரம் 8:30. இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் காணம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
1: பாபரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
11: என்ன சுனாமியா?
10: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால்ஸ் செம்மை.

0: சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், சம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
1: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனி யுவன் சங்கர் ராஜா இசையில் சமர்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி யுவன் சங்கர் ராஜா இசையில் பில்லா 2.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ்.

0: மற்றும் திருச்சி
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: நிகழ்ச்சியில் இனி மரகதமணி இசையில் நான் ஈ

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நிகழ்ச்சியில் இனி டி இமானி இசையில் தேசிங்கு ராஜா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்ஓடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்ஸ்.

பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் காட்டிலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து மந்திரவாதி வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆந்தை போலவும் கூகை போலவும் கத்தி பார்க்கிறார்கள். இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னால் ஆந்தை போல சிறப்பாக கத்த முடிகிறதா என்பதை அவர் கத்தி காமிக்கும் பொழுது அது அப்படியே ஆந்தை போலவே இருக்கிறது என்று சேந்தன் அமுதனும் அதற்கு ஆமோதித்தான்.

0: என்பதை அவர் கத்தி காமிக்கும் பொழுது அது அப்படியே ஆந்தை போலவே இருக்கிறது என்று சேந்தன் அமுதனும் அதற்கு ஆமோதித்தான். அவன் வினவுகிறான், எப்படி இதை கற்றுக்கொண்டாய் என்று கேட்டபொழுது, மந்திரவாதி ஒருவனிடம் கற்றுக்கொண்டேன். மந்திரம் பலிப்பதற்கு இப்படி ஆந்தை போல கத்தத் தெரிந்திருக்க வேண்டுமா? உனக்கு மந்திர வித்தை கூட தெரியுமா என்ன? ஏதோ கொஞ்சம் தெரியும். என்னுடைய மந்திர சக்தியை பரீட்சித்து பார்க்கிறாயா? எப்படி பரீட்சிக்கிறது? இப்பொழுது நாம் பேசுவதையெல்லாம் நமக்கு பக்கத்தில் ஒருவன் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீ வேண்டுமானால் தேடிப்பாரேன். இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள்ளே காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டது. மந்திரவாதி ரவிதாசன் மறைந்திருந்து வெறியே வந்தான் என்று சிரித்து கொண்டே வந்தான்.
1: பெண்ணே, அவருடைய சமாச்சாரம் உனக்கு தந்திரம்தான் தெரியும் என்று நினைத்தேன். மந்திரம் கூட தெரியுமா
0: என்று கேட்டான். அட பாதகா, நீதானா?
1: பெண்ணே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா?
0: இலங்கையில் இளவரசரை கொல்ல பார்த்தவன் நீ. அது உன்னால் முடியவில்லை. ஆகையால் நடுக்கடலில் மந்திரம் போட்டு சுழற்காற்றை வரவழைத்து இளவரசரையும் அவருடைய சிநேகிதனையும் மூழ்கடித்து விட்டாய்.
1: அவர்கள் மூழ்கியது உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும்? நீ பார்த்தாயா?
0: இரண்டு பேருடைய உடல்களும் கரையில் வந்து ஒதுங்கின. பூதத்தீவிலே குழி தோண்டி அவர்களை புதைத்து விட்டு வந்தேன். துரோகி, உன் மந்திரத்தில் இடிவிட.
1: பெண்ணே, என்னை ஏமாற்ற பார்க்காதே. என்னுடைய மந்திரத்திற்கு பதில் மந்திரம் போட்டு நீ அவர்களை உயிர் படைக்க செய்யவில்லையா?
0: ஐயோ, அது எப்படி உனக்கு தெரிந்தது?
1: இந்த ரவிதாசனுக்கு புறக்கண்ணை தவிர அகக்கண்ணும் உண்டு. 100 காத தூரத்தில் நடப்பதையும் என்னுடைய மந்திர சக்தியினால் தெரிந்து கொள்வேன்.
0: அப்படியானால் என்னை எதற்காக கேட்கிறாய்?
1: உன்னை பரிசோதிப்பதற்காக கேட்கிறேன். அவர்களை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு. இல்லாவிட்டால் உங்கள் இருவரையும் இங்கேயே எரித்து சாம்பலாக்கி விடுவேன்
0: என்றான் ரவிதாசன். அவனுடைய புறக்கண்கள் அந்த சமயம் நெருப்பு தணல்களைப் போல அனல் வீசி ஜொலித்தன.
1: என்ன, உண்மையை சொல்லுகிறாயா மாட்டாயா? ஓம் ஹ்ரீம் ஹ்ரம் பஷக், இதோ என் மந்திரத்தின் சக்தியை காட்டப் போகிறேன்.
0: பூங்குழலி பயத்தினால் நடுநடுங்கி சேந்தன் அமுதனை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். அவனிடம் மெல்லிய குரலில், நான் இப்போது ஓடப்போகிறேன், நீ அவனை தடுத்து நிறுத்திப்பார் என்றாள். மந்திரவாதியை பார்த்து உரத்த குரலில், என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டிவிடுகிறேன் என்று கூறினாள். என்னுடன் வா, காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாழடைந்த மண்டபத்துக்கு நேர் மாறான திசையை நோக்கி நடந்தாள். மந்திரவாதி அவளை பின்தொடர பார்த்தான். சேந்தன் அமுதன் பின்னாலிருந்து அவனை பிடித்து நிறுத்த முயன்றான். பூங்குழலி ஓடத் தொடங்கினாள். மந்திரவாதி சேந்தன் அமுதனை ஒரே தள்ளாக தலைகுப்புற தள்ளிவிட்டு பூங்குழலியை தொடர்ந்து ஓடினான். பூங்குழலி மானைப் போல விரைந்து பாய்ந்து ஓடினாள். மந்திரவாதி மானை துரத்தும் வேடனைப் போல அவளை பிடிக்க ஓடினான். ஆனால் அவளை பிடிப்பது எளிதில் முடிகிற காரியமாயில்லை. மந்திரவாதி அவளை துரத்துவதை விட்டு நின்றுவிடலாமா என்று எண்ணிய போது பூங்குழலியும் களைத்து போனவளைப் போல நின்றாள். மந்திரவாதி மறுபடியும் அவளை துரத்தினான். இருவருக்கும் பின்னால் சேந்தன் அமுதனும் தட்டு தடுமாறி விழுந்தடித்து ஓடி வந்து கொண்டிருந்தான். ஓடும்போது மறைந்த மண்டபத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்யலாமா என்று அவன் அடிக்கடி நினைத்தான். அதே சமயத்தில் பூங்குழலியை மந்திரவாதியிடம் தனியாக விட்டுவிட்டு போகவும் அவனுக்கு மனம் வரவில்லை. பூங்குழலி ஒரு மேட்டின் மீது ஏறி நின்றாள். அங்கே சற்று காத்திருந்ததோடு அல்லாமல் திரும்பி பார்த்து மந்திரவாதியை கைதட்டி அழைத்தாள். மந்திரவாதி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவள் அருகில் போய் நின்றான். அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு அவள் கன்னத்தில் 4 அறை கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணிய சமயத்தில் பூங்குழலி, அதோ பார் என் காதலர்களை என்றாள். அவள் சுட்டி காட்டிய திசையை மந்திரவாதி பார்த்தான். முன்னொரு தடவை வந்தியத்தேவன் கண்ட காட்சியை அவனும் கண்டான். சதுப்பு நிலத்தில் ஆங்காங்கு தீப்பிழம்புகள் குப் குப் என்று தோன்றுவதும் கப் கப் என்று மறைவதுமாயிருந்தன. ரவிதாசனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தின் காரணம் என்னவென்று தெரியும் என்றாலும் அந்த சமயம் அவனுக்கு ரோமம் சிலிர்த்தது.
2: மந்திரவாதி, உனக்கு மந்திரம் தெரியும் என்றால் இந்த கொள்ளிவாய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு ஒரு மந்திரம் போடு பார்க்கலாம். இவை என்னை பாடாய்ப்படுத்தி வைக்கின்றன என்றாள். ரவிதாசனுக்கு அளவில்லாத கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது.
1: பெண்ணே, என்னை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாயா
0: என்று கர்ஜித்தான்.
2: உன்னை எதற்காக நான் ஏமாற்ற வேண்டும்?
1: இளவரசரும் வல்லரையவனும் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி நீ என்னை இழுத்தடிக்கவில்லையா?
2: அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் சொன்னதை நீ நம்பவில்லை. வேறு என்ன செய்யட்டும்?
1: இளவரசர் இறந்தது உண்மைதானா? ஆணையிட்டு சொல்வாயா?
2: ஆணை எதற்கு? இதோ ஆகாசத்தை பார்.
0: ரவிதாசன் வானத்தை நோக்கினான். வால் நட்சத்திரம் தெரிந்தது.
2: வால் நட்சத்திரம் தோன்றினால் அரசகுலத்தில் மரணம்

0: என்று உனக்கு தெரியாதா? அப்படியே நடந்துவிட்டது என்றாள் பூங்குழலி.
1: பெண்ணே, அப்படியானால் உன் கையில் உள்ள கெண்டியை இப்படி கொடு. அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா? உன்னோடு ஓடி வந்ததில் எனக்கு தாகம் எடுத்துவிட்டது.
0: பூங்குழலி திடீரென்று மறுபடி ஓட்டம் பிடித்தாள். மேட்டிலிருந்து தாவி குதித்து இறங்கி கொள்ளிவாய் பிசாசுகள் தோண்டி மறைந்த சதுப்பு நில பரப்பை நோக்கி ஓடினாள். ரவிதாசன் ஆத்திரத்தினால் அறிவை இழந்தான். பூங்குழலியை பிடித்து அவளுடைய கருத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று வெறியை அடைந்தான். தலைகால் தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். சிறிது தூரம் ஓடிய பிறகு பூங்குழலி சட்டென்று கொஞ்சம் குனிந்து நாலைந்தடி ஒரு புறமாக நகர்ந்து கொண்டாள். அதிக வேகமாக அவளை துரத்தி வந்த ரவிதாசனால் அவள் நின்ற இடத்தில் நிற்க முடியவில்லை. அவளுக்கு அப்பால் சில அடி தூரம் வரையில் சென்று நின்றான். திரும்பி அவளை பிடிப்பதற்காக பாய பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கால்களுக்கு திடீரென்று என்ன நேர்ந்து விட்டது? இவை ஏன் இப்போது நகரவில்லை? அவை ஏன் சில்லிட்டு இருக்கின்றன? இது என்ன, உள்ளங்காலிலிருந்து சில்லிப்பு மேலே மேலே வந்து கொண்டிருக்கிறதே? இல்லை இல்லை, கால்கள் அல்லவா கீழே போய்க் கொண்டிருக்கின்றன, கீழே கீழே போய்க் கொண்டிருக்கின்றன. ரவிதாசன் குனிந்து பார்த்தான். ஆம், அவனுடைய கால்கள் கீழே புதை சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டான். ஒவ்வொரு அணுவாக, ஒவ்வொரு அங்குலமாக அவன் கால்கள் கீழே சேற்றில் மெதுவாக புதைந்து கொண்டிருந்தன. ரவிதாசன் தன்னுடைய அபாய நிலையை உணர்ந்தான். சேற்றிலிருந்து வெளிவர முயன்றான். கால்களை உதறியெடுக்க பிரயத்தனம் செய்தான். அவனுடைய பிரயத்தனம் பலன் தரவில்லை. கீழே சேற்றுக்கடையில் ஏதோ ஒரு பூதம் இருந்து அவனை பற்றி இழுப்பது போல தோன்றியது. பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள்.
2: மந்திரவாதி, என்ன விழிக்கிறாய்? பூதத்தின் வாயில் அகப்பட்டுக் கொண்டாயா? மந்திரம் போட்டு பார்ப்பதுதானே என்றாள்.
0: மந்திரவாதி ஒரு பக்கம் பீதியினாலும் மறுபக்கம் கோபத்தினாலும் நடுநடுங்கினான்.
1: அடி பாவி, உன் வேலையா இது
0: என்று கையை நெரித்தான்.
2: என் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயல்லவா? அதற்கு பதிலாக கையை நெரித்துக்கொள் என்றாள்.
0: ரவிதாசன் கோபத்தை அடக்கிக் கொண்டு,
1: பெண்ணே, சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னை நான் ஒன்றும் செய்யவில்லை. சற்று கை கொடுத்து என்னை கரையில தூக்கிவிடு
0: என்றான். பூங்குழலி என்று சிரித்தாள்.
2: உன்னை கரையேற்றிவிட என்னால் ஆகாது. உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பேய் பிசாசுகளையெல்லாம் கூப்பிடு என்றாள்.
0: ரவிதாசன் இதற்குள் தொடை வரையில் சேற்றில் புதைந்து போயிருந்தான். அவன் முகத்தை பார்க்க பயங்கரமாயிருந்தது. அவனுடைய கண்கள் கொள்ளிக்கட்டைகள் போல சிவப்பு தணல் ஒளியை வீசின. கைகளை நீட்டி புதை சேற்றுக்கு அப்பால் இருந்த கரையை பற்றினான். அங்கே நீண்டு வளர்ந்திருந்த கோரைப் புற்களின் அடிப்பகுதியை பிடித்து கொண்டான். மறுபடியும் சேற்றில் இருந்து வெளிவர பிரயத்தனம் செய்தான். ஆனால் புதைந்திருந்த கால்களை அசைக்கவும் முடியவில்லை.
1: பெண்ணே, பெண்ணே, உனக்கு புண்ணியம் உண்டு, என்னை காப்பாற்று
0: என்று ஓலமிட்டான். இதற்குள்ளே அங்கே சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான். ரவிதாசனுடைய நிலைமை என்னவென்பதை அவன் ஒரு நொடியில் அறிந்து கொண்டான். அவனுடைய கண்களில் இரக்கத்தின் அறிகுறி புலப்பட்டது. பூங்குழலி அவனை பார்த்து,
2: வா போகலாம் என்றாள். ஐயோ, இவனை இப்படி விட்டுவிட்டா போகிறது? ஏன், சேற்றில் இவன் முழுவதும் புதைகிற வரையில் இருந்து பார்க்க வேண்டும் என்கிறாயா? இல்லை இல்லை, இவனை இப்படியே விட்டுவிட்டு போனால் வாழ்நாளெல்லாம் கனவு காணுவேன். இவனை கரையேற்றுவிட்டு போகலாமே. அதான், இவன் என்னை கழுத்தை நெரித்து கொல்ல நினைத்தான். அவனுடைய பாவத்துக்கு கடவுள் அவனை தண்டிப்பார். நாம் காப்பாற்றி விட்டு போகலாம்.
0: அப்படியானால் உன் மேல் துண்டை கொடு என்றாள் பூங்குழலி. அமுதன் தன் மேல் துண்டை கொடுத்தான். அதன் ஒரு முனையை புதை சேற்று குழிக்கு அருகில் இருந்த ஒரு புதரின் அடிப்பகுதியில் பூங்குழலி கட்டினாள். இன்னொரு முனையை ரவிதாசனிடம் கொடுத்தாள்.
2: மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்து கொண்டிரு. அதிகம் பலங்கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்து கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள், அவர்கள் உன்னை கரையேற்றுவார்கள் என்றாள்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: நாடகத்துல மாமல்ல சக்கரவர்த்தியா வேஷம் போட்டு நடிப்பவர் நம் நண்பரா இருந்தாலும் அந்த தருணத்துல அதை மறந்து அவரை சக்கரவர்த்தியாகவே பார்க்கிறோம். கற்பனையில இது ஒரு கூறு. இன்னொன்னு, நடைமுறையில ஏற்க முடியாத சில அம்சங்களை பார்வையாளர்கள் வலிந்து ஏத்துக்கிட்டு அவற்றோட இணைவது, பொழுதுபோக்கு காரணங்களால நம்பிக்கையின்மைய சற்று தள்ளி வைப்பத வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் என்கிற தொடர் குறிப்பிடுது. இந்த நெடுங்கதையில கொள்ளிவாய் பிசாசு நாடகத்தை பார்த்த வந்தியத்தேவனுக்கும் ரவிதாசனுக்கும் சற்று பீதியை தந்தாலும்

0: இந்த தோற்றத்துக்கும் கற்பனைக்கும் தொடர்பு இல்லைங்கிறது தெரியும். நடுக்கடல்ல சுழற்காற்றை உருவாக்க வல்ல சக்தி தனக்கு இல்லைங்கிறது ரவிதாசனுக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டினாலும் பாண்டு போன வீரபாண்டியரை மீட்கிற சக்தி எம் மந்திரத்துக்கு கூட கிடையாதுன்னு செப்பக்கட்டு கட்டுறதும் அந்த மந்திரவாதிக்கு கை வந்த கலைதான். பகைமைங்கிறதே ஒருவர் தன்னிடம் இருக்கிற தீய குணங்களை ஒப்புக்கொள்ளாமல் அவை பிறரிடம் இருப்பதாக கொண்டு தன்னைத்தாமே ஏமாற்றி கொள்ற பாவனை தான்னு கணிச்சிருக்காங்க உளவீரர். ரவிதாசனை புதைச்சேற்றில தள்ளி இருந்தா அது கொலையாகும். பூங்குழலியை துரத்தி பிடிக்க வந்தவன் வெறியுடன் இருந்ததால தானாகவே இதுல விழுந்துட்டான். குரூர எண்ணம் படைச்சவன் மந்திரவாதி, அதனால அவன் மேல எரிச்சல், அதன் விளைவு நிதானம் இழப்பு. இப்ப சில குறிப்புகள். அங்குலம், நமது தொன்மையான அளவை முறைகள் நாலு: எண்ணல், எடுத்தல் அதாவது நிறுத்தல், முகத்தல், நீட்டல். இவற்றில நீட்டல் அளவை அலகு முறையின் அடிப்படை ஓர் அடி, இது 12 அங்குலம் கொண்டது. அங்குலி இதன் பொருள் விரல். 5 விரல்கள்ல அங்குஷ்டம் என்பது கட்டை விரல். சராசரியா கட்டை விரலின் அகலம் ஓர் அங்குலம், அதாவது 2.54 சென்டிமீட்டர். கோடிக்கரை புதை சேற்றின் பயங்கரத்தை இங்க 3 தடவையா பார்க்கிறோம். முதன் முதல்ல மான்குட்டிய காப்பாத்தினான். விடுதலை ஆனதும் ஒடியே போயிடுச்சு அந்த மான்குட்டி. ஒட்டிக்கிட்ட சேத்தை பத்தி மிருகங்களுக்கு கவலை இல்லை. அடுத்து வந்தியத்தேவன் சிக்கிக்கிட்டான். அவனை இழுத்து கரையில விட்டதும் கவலைப்பட்டது சேற்றை பத்தி. கடலுக்கு போய் கழுவிக்க பூங்குழலியின் உதவி தேவைப்பட்டது. இப்ப மந்திரவாதி அந்த தருணத்துல சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான், இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போயிருப்பான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: இதய கீதங்கள் தரும் மன்னார்குடி ஃபண்டஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
9: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
12: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
11: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
12: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
13: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய.

0: நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: இசை ஊஞ்சல்,

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இசை ஊஞ்சல்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.

0: உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மாபல்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைரநகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
0: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: இசை ஊஞ்சல்,

எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாளே. இம்மாதம் 7ஆம் நாள் ஆபரேஷன் சிந்து. நம் நாட்டின் முப்படைகளால் காக்கப்பட்டோம் நாம். சுஜலாம் சுபலாம் மலையஜ சீதலாம் சசிய சியாமலாம் மாதரம் வந்தே. முப்படைகளையும் வாழ்த்தி வணங்குவோம். ஆயே தினம் சசஸ்திர ஜொனாவோம் கோ நமன் கரே அவுர் ஜலாம் கரே.

0: இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக் செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
6: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
4: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள், குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீடன்ட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
7: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
10: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
11: வணக்கம். சின்ன குழந்தை நடைபயிலும் போது தட்டு தடுமாறி கீழே விழுவதை பார்த்து யாரும் எள்ளி நகையாடுவதில்லை. ஏனென்றால் அந்த குழந்தை உடனே எழுந்துவிடும் என்பதும், விரைவிலேயே நடை பழகிவிடும் என்பதும்

0: அனைவருக்கும் தெரிந்த விஷயம். வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் சில நேரம் வெற்றி கிட்டாமல் போகலாம். அது கீழே விழுவது போன்ற ஒரு சாதாரண நிகழ்வு என்று கருதுபவன்தான் புத்திசாலி. தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி கிட்டாத நிலையிலும் ஒரு புதிய படிப்பினை என்று ஏற்றுக்கொள்பவனே அறிவாளி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிப்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட பரிசோதனைகளை முயற்சித்து பார்த்து கடைசியாகத்தான் அவருக்கு வெற்றி கிடைத்தது. அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் அவரிடம், என்னதான் நீங்கள் இப்பொழுது வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் என்றாலும் 3000 முறை தோற்றவர்தானே என்று கூற, எடிசன், அவற்றையெல்லாம் தோல்வி என்று சொல்லக்கூடாது. அந்த 3000 அடிகளிலும் பல்பு செயல்படாது என்பதை நான் கண்டறிந்திருக்கிறேன் என்றாராம். ஆம், இதுதான் நேர்மறையான சிந்தனை. எடிசனை போலவே வெற்றி கிட்டாத நிலையிலும் மனம் தோளாத மனிதர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். அவரை ராசி இல்லாத குழந்தை என்று எல்லோரும் சொல்வார்கள். தமது 22வது வயதில் வியாபாரத்தில் பெரு நஷ்டமடைந்தார். 23வது வயதில் சட்டப்படிப்புக்கான தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. 24வது வயதில் மீண்டும் வியாபாரத்தில் நஷ்டம். 27வது வயதில் நரம்பு தளர்ச்சி நோய்க்கு ஆளானார். 29வது வயதில் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். தொடர்ந்து பலமுறை தேர்தலில் நின்றும் அவருக்கு வெற்றி கிட்டவில்லை. 51வது வயதில்தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார். ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வெற்றி கிட்டாத நிலையிலும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் வெற்றி என்ற அந்த இலக்கு நோக்கி நடக்கத் தொடங்கியவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். அடிக்கடி தோல்விகளை சந்திக்கும் போதும் பிறரது கேலிக்கும் ஏளனத்துக்கும் ஆளாக நேரிடும். ஆனால் அந்த நேரத்தில் மன உறுதியுடன் என்னால் கண்டிப்பாக வெல்ல முடியும் என்று மீண்டும் எழுந்து வருவதால்தான் வெற்றிக்கனியை பறிக்க முடியும். விளையாட்டுகளில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. பங்கு பெறுவதே விளையாட்டின் முக்கிய அம்சம், வெற்றி தோல்வி அல்ல என்று அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு விரைவாக ஓடத் தொடங்கினால் வெற்றி நிச்சயம். முயற்சி திருவினையாக்கும், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த குளி தரும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க, இடைவிடாமல் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நினைத்தது நிறைவேற இடைவிடாமல் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீநெட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
3: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும்

0: மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
7: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
12: என்ன சுனாமியா?
11: ஆமாங்க, நம்ம ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபேன்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic Water Park, மன்னார்குடி.
13: இரவு மலரும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கண்ணதாசன் பாடல் வரிகள், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. படம் வசந்த மாளிகை.

வரும்பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எல் மகாலிங்கம், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் வரலட்சுமி ஆகியோர். பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை குண்டக்குடி வைத்தியநாதன். படம் ராஜராஜ சோழன்.

0: நேரம் 10:15. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி விஜயபாஸ்கர் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது படம் மயங்குகிறாள் ஒரு மாதம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி டிவி ராஜீவ் இசையில் பி. சுசிலா பாடியது படம் கனிமுத்து பாப்பா.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், பாடலாசிரியர் கண்ணதாசன், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அக்கா.

0: இது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் வளரும். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 10:30, காரைக்கால் பண்பலை 100.3. இனி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவும் வளரும். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல்மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி எஸ் ஜானகி பாடியது பஞ்சு அருணாச்சலம் பாடலுக்கு இசை இளையராஜா, படம் அன்னக்கிளி.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: நிகழ்ச்சியில் இனி கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது படம் வரப்பிரசாதம்.

இனி பஞ்சு அருணாச்சலம் பாடலுக்கு இசை இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. படம் உறவாடும் நெஞ்சம்.

0: ஹலோ
1: ஹலோ,
0: ஹலோ
1: இது
0: கேக்குதா?
1: யார உங்களை? இதுதானே?
0: ஆ ஹலோ
1: ஹலோ,
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எக்கோ அடிக்குது மேடம். உங்க சவுண்ட் குறைக்கணும். ஓகே,
2: ஓகே தானே?